சங்கர், மகள்மார்களான தேவி மற்றும் காளியம்மா, பேர பிள்ளைகளான சாகித்யா மற்றும் சைலேஷ், உற்றா உறவினர்கள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை வசனமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம்.

இருந்து செல்வராம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி செல்வராம். இதைவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நாவல்பட்டிருந்த மேரி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடை இருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி விலன்களிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நிமல்குமார் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தன், புவிலோஷன், இலக்கியா, சிவன்ய, பிரகல்யன் மற்றும் நிலானி ஆகியோருக்கும் பாடல் என்று கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஜிஎம் ரேஷ்வான் வந்திருக்கிறாங்க. இறந்து கூட பேரு வளைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த கலைந்த அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதைவிட இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க. ஜெகதீஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் அன்பான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷா, தருண் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டு முருகே ஸ்நேகல வட்ட வளைந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக மாத்தலைந்த சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மகள் அகஸ்டிகாவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி செல்வி வந்திருக்கிறாங்க. திவ்ருபிட்டிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் மஸ்கலிய கங்கைவதை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, லுக்ஷனா, ரித்திக் மற்றும் சச்சுன், தனு, சிவரூபன் ஆகியோருக்கும் பாடல் விருந்து கேட்டு லோகநாதன் வந்திருக்கிறாரே. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. பாடலை தந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். ஒழிக்கிருக்கும் பாடல் இது பாஸ் என்கின்ற பாஸ்கரன் திரைப்படத்துக்காக யுவன் சங்கராஜவின் இசையல்.

யாரடி நீ மோகினி திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 47 நிமிடமாக்கும் இந்த வேலையை நுவரெலியா லபுக்கணிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சிவகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு கொட்டக்கல இந்த சந்திரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். விக்னேஸ்வரி, டில்ஷான், நர்மிஷா மற்றும் விஷாலினி ஆகியோருக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பெர்னாட்டா செல்வம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்கள் மற்றும் திலக்ஸி ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்காங்க. ஊர்கூடாவது தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பன்னியபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டுக்களப்பு கொக்கு விழுந்து சிவரஞ்சனை நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லட்சியம் என்னும் விதைப்போடு, முயற்சி எனும் தண்ணீர் ஊற்று, முடியும் என்று உரமிடு, வெற்றி எனும் கனி கிடைக்கும் என்று ஒரு இனிமையான நட்சத்திரையோடு ராஜா வந்திருக்கிறாங்க. பண்டாரவளையிலிருந்து ரொம்ப நன்றி ராஜா. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு முகமது நசீம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டைலிஸ்ட் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல்கள் அனைத்தும் அருமை என்று பகிர்ந்து கொண்டு செல்வ சந்நிதி சுதன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி. நான் உங்கள் சிவானி. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 48 நிமிடமாகும் இந்த ஒலி கேடி வில்லா கில்லடி ரங்கா திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையை ஒலிக்கின்றது பாடல்.

தேவசிங்க ராஜா திரைப்படத்துக்காக டிமான் இசையில் பாடலொடி துவக்கிறது. காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி.

கேட்டுக்கொண்டிருந்தாலும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சி நடத்தும் ஒரு இனிமையான பாடல் வருகிறது. கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

0: 102.6 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:35 வரை, ராகு காலம் காலை 10:35 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் சாந்தம், ரிஷபம் மேன்மை, மிதுனம் வேகம், கடகம் போட்டி, சிம்மம் சாதனை, கண்ணி தேர்ச்சி, துலாம் ஊக்கம், விருச்சிகம் பொறுமை, தனு

தன்னுடைய 40th அகல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்ந்ததாக மனைவி விஜயராணி, மகள் மனோஷன் மற்றும் துரு, பிரமீலா, பிரியதர்ஷினி மற்றும் உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை வசனம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். விடஸ்கல் தோட்டம் கேக்கால் இருந்து ராமையா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் எடியனுடன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பகவந்தலாவா கேம்பியன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி, பபிஷாலினி, அஸ்விதன், இளம்வதனி, சந்திரமலர் மற்றும் செல்லத்துறை ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடலிருந்து கேட்டுக்கிறாங்க. தன்னுடைய அன்புக்கு நண்பர் அழகரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடலிருந்து கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. ருவான் வழியிலிருந்து பாஸ்தமிழ் வணக்கங்களோடு பதுரை கெந்தக்கொள்ளையில இருந்து ராசு மாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். புவனேஸ்வர் மங்கையரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. பருத்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க. நிஷா மாவன் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு கார்த்திக் பால் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. செல்லத்துறை நந்தகுமார் வெள்ளவதில் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பண்டாரவழிந்து வினோதன் இருக்கிறாங்க. வினு, லதா, கிஷாந்தன், ரோஷன், சவினா சாகருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு ஹெடன் இந்த குணா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ராஜகோபால் பாலா, திசமகாரந்த கீதா, அதே போல நேர்கொள் வந்து ரவீந்திரன், குமுதா கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியிலிருந்து எடம்பிட்டி சிவச்சந்திரன் மற்றும் காத்தான்குடி சஃப்ரா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. டிகோய தரவாலை மீட்பிரிவு நேசர இல்லத்தின் துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோருக்காகவும் பல விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாளிகாவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் இருக்கிறாங்க. பீர்வலை தர்கா நகர்ந்து ரிம்சான் ரெந்தாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து அஜித் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பாடல்கள் அனைத்தும் அருமை என்று பகிர்ந்து கொள்வதாக அட்டன் கேம் பிள்ளை சுந்தர் தங்க சுந்தர் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி சுந்தர். நானோயா விளக்கம் வருவது நானுயா மெயின் ஸ்ட்ரீட்ல இருந்து அருணசுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மனைவி மகேஷ், மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுஷன், சிந்துஜா மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு இளங்கோணம் இருக்கிறாங்க. புலத்கோப்பேட்டையிலிருந்து இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல்.

ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொன்னங்களே.

வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எப்பமினூடாக சுயாதீன செய்தி பார்வை இழந்து கொள்ள முடியும். இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொண்டும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேடப்பட்ட இருவர் அபுதாபியில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதான ஒரு தகவல் பிரதான செய்தியாக பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக இன்னும் பல்வேறு கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. கொம்பனி வீதி குடுநோனா கைதாகி இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹெரோயினுடன் பணமும் மீட்கப்பட்டிருப்பதான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக இன்னும் பல பிரதேசங்களில் வகையான இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதான தகவல்களையும் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளம்பிட்டி பகுதியில் வகையான ஒரு சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதான தகவலையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை காணலாம். அதுபோல நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான செய்திகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கேல் பத்திர பத்மேவுக்கு 17 வரை விளக்கமறியல் வழங்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதோடு சுரேஷ் சலையினுடைய எழுத்தாணை மனு மீதான விசாரணை 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதான மற்றும் ஒரு செய்திக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் நலிந்த ஜாயதீச ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குற்றம் செய்தவர்கள்தான் கைதுக்கு அஞ்சுவார்கள், நாமலுக்கு தெரியும் அவர் என்ன செய்தார் என்று. எனவே அவருடைய அச்சம் நியாயமானது என்பதான ஒரு தகவல் அவரால் பிரதானமாக சொல்லப்பட்டிருப்பதை

மூல சமர்ப்பணங்களை முன்வைப்பதிலிருந்து மனுதாரர்கள் விலகல் என்பதான ஒரு செய்தியினை இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே வகையான விடயம் ஒன்று நேற்றைய தினமும் குறிப்பிடப்பட்டது. அதாவது அரசியலமைப்பினுடைய 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணை விசாரணையின் பொழுது வாய்மொழி ரீதியாக பதிலளிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்படாமைக்கு எதிராகத்தான் மனுதாரர்கள் இவ்வகையான விடயத்தினை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய தினம் மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கொழும்பில். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாரிய ஆர்ப்பாட்டத்தில் இந்த நீதித்துறையுடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற 22 மீளப்பெருங்கள் என்பதாக கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் இன்றைய தினப்பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பேச இருக்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் குறித்து பத்திரிகைகள் செய்திகள் தந்திருக்கின்றன. ஊழல் எதிர்ப்பு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான ஒரு விடயமும் பத்திரிகைகளில் முக்கியமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் பிரதானமாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். புத்தள வீதியில் பஸ் மீது காட்டியானை தாக்குதல் நடத்தியதில் 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் எடுத்துக் கொள்ள இருக்கின்றோம். அதுபோல மற்றொரு ஒரு சோகக்கரமான சம்பவம் குறித்த செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருந்தது. பாம்பினுடைய விஷம் பட்ட நாவல் பள்ளத்தை உண்ட 11 சிறுவன் நேற்று பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார். மட்டக்களப்பில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அது குறித்த விடயங்களையும் உங்களுடன் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். எனவே நாங்கள் முதலாவதாக இந்த போதைப்பொருள் கடத்தல் கைதுகள் தொடர்பு விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள், தேடப்பட்ட இருவர் அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தல் என்பதாக புகைப்படத்துடன் கூடியதாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இது குறித்து இன்னும் பல செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றன. போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் இலங்கையில் மேலதிக விசாரணைகளுக்காக தேடப்பட்டு வந்த இருவர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அபுதாபியில் இருந்து நாடு கடத்தப்பட்டு நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்தினுடைய மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் அவை இலக்குகளை தாக்கி வெடிக்கும் காட்சிகள் ஆகியவற்றை தமது கை தொலைபேசிகளில் சேமித்து வைத்திருந்த நிலையில்தான் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதன் பின்னதாக இந்த அசோகபுர துங்கண்ணாவு பிரதேசத்தை சேர்ந்த 37 திசாநாயக்க முத்தியன்சலாகி பந்துல திசாநாயக் என்பவர் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத துப்பாக்கிகளை தம்வசம் வைத்திருந்தவை தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்து வருபவர் அவர். மற்றைய சந்தேக நபர் பரவி சுதாவினுடைய நெருங்கிய ஆதரவாளரான கொழும்பு பொருளை பிரதேசத்தை சேர்ந்த 36 சியம்பலாதுவ பத்திரநலாகி ஹர்ஷகுமார் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் பூச சிறைச்சாலையிலும் குழப்பமான முறையில் நடந்து கொண்ட சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடையவர் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே இவர்கள் இருவரும் நேற்று 3 காலை 10:15 அளவில் அபுதாபியில் இருந்து எதிஹாட் விமான சேவைக்கு சொந்தமான EY 392 என்ற விமானம் மூலம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பின்னர் பந்துல திசாநாயக்க கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கும் ஹர்ஷகுமார கொழும்பு தெற்கு பிரிவினுடைய குற்ற விசாரணை பிரிவிற்கும் மேலதிக விசாரணைகளுக்காக கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த கம்பெனி வீதி குடுநோனா கைது, ஹெரோயினுடன் பணமும் மீட்பு என்பதான ஒரு செய்தியையும் தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. ஏனைய செய்தி பத்திரிகைகளும் அந்த செய்தியை உட்பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி ஒன்று பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல வருடங்களாக இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் கொம்பன்னி வீதி குடுநோனா என அழைக்கப்படும் நோனா அம்மா என்ற 54 வயதுடைய பெண் கிரிபத்குட போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதான தகவலை அதில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல கைதுகள் சுற்றி வளைப்புகள் இந்த போதைப்பொருளை மையப்படுத்தியதாக முன்னெடுக்கப்படுவதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்திக்கும் இன்றைய தினம் இந்த பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முறியடிப்பு சம்பவங்கள் இதன் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வருவதை மையப்படுத்தியதான தகவல்களாகவே அவையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் இவ்வகையான விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செட்டிக்குளம் பகுதியில் வசிக்கும் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரிடம் போதைப்பொருளை ஒப்படைப்பதற்காக எடுத்துச் சென்றிருந்த பொழுது இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் விற்பனைக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த 50 ஹெரோயின் மற்றும் போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற 48,000 ரூபாய் பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது.

நீதி மற்றும் கிரிபத்குட பகுதிகளில் வசித்து வரும் இந்த பெண் ஏற்கனவே போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. 34 கிராம் கிறிஸ்டல் மெத்தாம்பெட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப்பொருளை வைத்திருந்த சம்பவம் தொடர்பிலும் அவர் கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டு பிழக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்ததுடன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நீண்ட காலமாக போலீசாரிடம் சிக்காமல் தலைமறைவாக இருந்ததாக கூறப்படுகின்ற சந்தேக நபரான குறித்த பெண் போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் பெற்றதாக சந்தேகப்படுகின்ற பணம், சொத்துக்கள் மற்றும் ஏனைய உடைமைகள் தொடர்பிலும் கிரிபத்குட போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அண்மையில் இரு பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலில் கொல்லப்பட்ட பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான சுட்டி ஹுக்குங் என்பவருடைய மாமி எனவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அத்துடன் அவரது கணவர் கூம்பி கலை சுட்டி எனவும் அழைக்கப்படும் நபர் போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆபத்தான போதைப்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற குறித்த பெண் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரிபத்குட போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே குடும்பமாக இவ்வகையான ஒரு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிய வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு முக்கியமான செய்தியும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருந்தது. குறிப்பாக போதைப்பொருள் சுட்டி வளைப்பை மையப்படுத்தியதான செய்தியாக அமைந்திருக்கிறது. வெல்லம்பிட்டியவில் பெருந்தொகை போதைப்பொருளுடன் ஒருவர் கைது என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வெல்லம்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சேதவாத்த பிரதேசத்தில் 4 கிலோ 170 கிராம் ஹெரோயின் மற்றும் 8 கிலோ 55 கிராம் மெத்தம்பெட்டமைன் எனப்படும் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பு பிராந்திய கூட்டப்பிரிவினுடைய உப போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுட்டி வளைப்பின் பொழுதே மேற்படி பெருந்தொகை போதைப்பொருள் கைப்பற்ற இதேவேளை சந்தேக நபர் போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகப்படுகின்ற 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 38 வயதுடைய சந்தேக நபர் வெல்லம்பிட்டி சேதவாத்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்திருக்கிறது. குறித்த சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு பிராந்திய குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருகிறது என்பதாகவும் அந்த செய்தியை கூறப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளையும் காணலாம். கஹல் பத்ர பத்மேவுக்கு 17 வரை விளக்கமறியல் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழுவினுடைய முக்கிய புள்ளி என அறியப்படுபவருமான கோர்லகமகே மந்திரு பத்மசிறி பேரராயனும் கஹல் பத்ர பத்மே என்பவரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று 3ஆம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது. மேற்படி வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு நீதவான் அசங்கேஸ் போதரகம் நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் பொழுதே அவர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு செய்தியாக செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. பூச சிறைச்சாலையில் இருந்தவாறு சந்தேக நபர் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சந்தேக நபரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு விசாரணை அதிகாரிகள் மன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதன்போது சந்தேக நபருக்கு எதிராக ஏனைய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை அந்தந்த நீதிமன்றங்களுக்கு அனுப்பி வைக்குமாறும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ள வழக்கு மற்றும் கனேமுல சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கை மாத்திரம் இந்த நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறும் நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மன்றில் முன்வைத்த சாட்சியங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தியும் குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம். சுரேசலையினுடைய எழுத்தாணை மனு மீதான விசாரணை 18ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளில் எடுத்துக் கொள்கின்றோம். வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு தலைப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு எதிராக அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலையால் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு மீதான விசாரணை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி மனு நேற்று 3ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரொஹான் அபேசூரிய தலைமையிலான நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய இருவர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. மேற்படி மனுவில் 6வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை ரொஹாந்த சில்வா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தன்னி சுரேன் டி சில்வா பெரிரா
பிறர் அவ்விடயங்களை முன்வைக்கையில் கணம் நீதிபதி அவர்களே, மனுதாரர் பிரதிவாதியான எனது சேவை பரிடருடன் ஜே கே டி அல்விஸ் ஆணைக்குழுவில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார். எனினும் ஜே கே டி அல்விஸ் ஆணைக்குழு அந்த அறிக்கை தொடர்பில் வெளிப்படுத்தவில்லை என்பதான விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். இன்னும் பல விடயங்கள் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது அதனை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே ஆணைக்குழுவினுடைய விசாரணை அறிக்கையின் பிரதியே நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளை மீறி அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் சட்டத்தன்மை தொடர்பில் சிக்கல் இருக்கிறது. மனுதாரர் ரிட் மனுவை தாக்கல் செய்யும் போது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அடிப்படை உண்மைகளை சமர்ப்பிக்க தவறிவிட்டார். ஆகையால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது தள்ளுபடி செய்யுமாறு மன்றில் கோரிக்கை ஒன்றை அவர் முன்வைத்திருந்தார். எனவே சட்டத்தரணி தொடர்ந்து விடயங்களை முன்வைக்கையில் இந்த எழுத்தாணை மனுவில் ஆறாவது பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அருட்தந்தை ரொஹாந்த சில்வா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அளித்திருக்கின்ற முறைப்பாட்டுக்கு அமையவோ அல்லது சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பட்ட நிகழ்வு ஒன்றில் ஆசாத் மௌலானா வெளிப்படுத்திய விடயங்களை கொண்டோ மனுதாரர் கைது செய்யப்படவில்லை. ஆறாவது பிரதிவாதி 2024 அது தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்ததோடு ஆசாத் மௌலானாவினுடைய வெளிப்படுத்தல் 2023 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. மனுதாரர் 2026 கைது செய்யப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலாய்வு திணைக்களத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை முன்னேற்றங்களுக்கு அமையவே மனுதாரர் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனகதி சில்வா ஆணைக்குழுவினுடைய அறிக்கை மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பரிந்துரைகளுக்கு அமையவே குற்றப்புலாய்வு திணைக்களம் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தமை புலனாகிறது. இந்த நிலையில் மனுதாரரான சுரேசலே சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி விடயங்களை முன்வைக்கையில் குற்றப்புலாய்வு திணைக்களத்தினுடைய தற்போதைய பணிப்பாளரையும் மனுவில் பிரதிவாதியாக பெயர் குறிப்பிட வேண்டும் என கோரியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத், அதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை, எனினும் மனுவில் கோரப்பட்டிருக்கின்ற நிவாரணத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படக்கூடாது, அவ்வாறு ஏதேனும் இடம்பெறும் பட்சத்தில் அதற்கு எதிராக ஆட்சேபனை தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கு எதிர்வரும் 18 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. விமல் வீரவன் சபுக்கு எதிரான வழக்கு 22 மீண்டும் விசாரணை என்பதான செய்தி தினகரனினுடைய முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. தனது சட்டப்பூர்வமான வருமானத்தையே மீறி 7.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை முறைகேடாக சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சபுக்கு எதிரான வழக்கினுடைய மேலதிக சாட்சி விசாரணையை எதிர்வரும் 22 தேதி நடத்த கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை திகதி நிர்ணயித்திருக்கிறது. கொழும்பு மேல்மத நீதிபதி முகமது மிகாயில் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த பொழுதே இவ்வகையான விடயம் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோடு வழக்கினுடைய சாட்சியை விசாரணைக்காக முறைப்பாட்டு தரப்பின் 21, 22, 25 மற்றும் 38 இலக்க சாட்சி நீதிமன்றத்தில் விசாரணை தினத்தன்று நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் நீதிமன்றம் இதன் போது உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் முறைப்பாட்டு தரப்பில் அனைத்து சாட்சிகளும் அழைப்பாணை பிறப்பித்து எதிர்வரும் 22 தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நேற்றைய விசாரணையின் பொழுது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஆசாத் நவாவி முன்னிலையாக இருந்தார். 2010 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் தனது சட்டப்பூர்வ வருமானத்தை விட அதிகமாக 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை முறைகேடாக எட்டியதன் மூலம் லஞ்ச சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்ததாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சுவுக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இதற்கான திகதி 22 வரை மீண்டும் விசாரணைக்கு குறிப்பிடப்பட்டிருப்பதாகவே தெரிவிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த புலம்பரடை வழியின் பின்னர்.

அவதானம் செலுத்தலாம். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டம் மூலம் நீதவானனுடைய அதிகாரம் பறிப்பு உயர்நீதிமன்றில் குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்தினூடாக லஞ்ச குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படும் நபர்களுக்கு பிணை வழங்குவதற்காக தற்போது நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கும் அதிகாரம் நீக்கப்பட்டு அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக திறம் ஒப்படைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மக்களினுடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நேற்று உயர்நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறித்த சட்ட மூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நேற்று ஷிரான் குணரத்ன, மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணிகளான ரமேஷ் டி சில்வா, அலி சப்ரி உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் இதனை வலியுறுத்தியிருக்கிறது. மனு விசாரணை ஆரம்பமான பொழுது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே நீதிமன்றில் தெரிவிக்கையில் லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் செயற்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தின் பொழுது இந்த சட்ட மூலத்தில் இரண்டு திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊடகவியலாளர் மாலிந்த செனவிரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது தற்போதைய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149வது பிரிவின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் சான்றிதழ் ஒன்றை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் சந்தேகபர்களை வழக்கு விசாரணை முடியும் வரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கின்ற போதிலும் விதிவிலக்கான காரணங்கள் முன்வைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் ஒருவரை பிணையில் விடுவிக்கும் அதிகாரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற திருத்தத்தின் மூலம் 149வது பிரிவு திருத்தப்பட்டு பிணை வழங்கும் அதிகாரம் நீதவான் நீதிமன்றத்திடம் பறிக்கப்பட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீதவான் வெறும் ரப்பர் முத்திரையாக மாற்றப்படுகிறார். இது அரசியலமைப்பின் 3 மற்றும் 4வது பிரிவுகளை மீறுவதாகும். எனவே இந்த சட்டம் மூலம் மக்களின் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி சமர்ப்பணத்தில் தெரிவிக்கின்ற பொழுது முன்மொழியப்பட்டிருக்கின்ற திருத்தத்தின் மூலம் நீதிமன்றத்தின் அதிகாரம் பறிக்கப்பட்டு நிறைவேற்று அதிகாரத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நீதித்துறை அதிகாரி அல்ல, அவர் நிறைவேற்று அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர். அரசியலமைப்பின் 13-5 பிரிவின் கீழ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி எனும் கோட்பாடு இதன் மூலம் மீறப்படுகிறது. இதனால் மக்களுக்கு நீதிமன்றத்தை நாட முடியாத நிலை ஏற்படும் என்பதால் இந்த திருத்தத்துக்கும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மற்றொரு மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி விரான் கொராயா பிணை வழங்கும் அதிகாரம் நீதிபதிக்கு இருக்க வேண்டும், சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களின் திருத்தப்பட்ட படிவுகளை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள் தகவல் அறியும் உரிமைகளை கட்டுப்படுத்தி ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை சோர்வடைய செய்யும் என்பதாகவும் அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார். எனவே மீடியா லா ஃபோரம் அமைப்பின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி லக்ஷான் டயஸ் தெரிவிக்கையில் ஊடக நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற திருத்தம் ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் மாற்றுக் கருத்துக்களை ஒடுக்கவும் மறைமுகமாக மேற்கொள்ளப்படும் முயற்சியாகும். இது பேச்சு சுதந்திரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் அச்சுறுத்தலாகும் என்பதால் இந்த சட்டம் மூலம் சர்வஜன வாக்கெடுப்பு மூலமே நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அவரும் அன்றில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதாகவே அந்த செய்தியை கூறப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஊழல் எதிர்ப்பு திருத்தச் சட்டம் மூலம் நீதவானுடைய அதிகாரம் பறிப்பு என்பதாக உயர்நீதிமன்றில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த விடயங்கள் நேற்றைய தினம் பேசப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். பின்வருமாறு அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எழுத்து மூல சமர்ப்பணங்களை முன்வைப்பதிலிருந்து மனுதாரர்கள் விலகல், நகர்த்தல் பத்திரம் ஊடாக உயர்நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பினுடைய 22வது திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையின் பொழுது வாய்மொழி ரீதியாக பதிலளிக்க வாய்ப்பு வழங்கப்படாமைக்கு எதிராக மனுதாரர்கள் நேற்று மன்றில் தமது வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். மனுக்கள் மீதான விசாரணைகளுக்கு அமைய எழுத்து மூலம் சமர்ப்பணங்களை முன்வைப்பதிலிருந்து மனுதாரர்கள் விலகியுள்ளதோடு இது தொடர்பில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றின் ஊடாக உயர்நீதிமன்றத்துக்கும் அறிவித்திருக்கிறார்கள். குறித்த நகர்த்தல் பத்திரத்தில் பிரதிவாதியாக சட்டமாதிபரும் சட்டமாதிபர் திணைக்களமும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனுதாரர்கள் மேற்படி மனுக்கள் மீதான விசாரணைகளுக்கு முழுமையாக நீதியரசர்கள் அமர்வு நியமிக்கப்பட வேண்டும் என கோரியிருந்தார்கள். அந்த அமர்வில் உயர்நீதிமன்றத்தினுடைய அனைத்து நீதியரசர்களும் இடம்பெற வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. பிரதமர்
நீதியரசர் மற்றும் ஏனைய நீதியரசர்களுக்கு இடையிலான நலன் முரண்பாடுகளை தவிர்க்க இது உறவும் எனவும் உதவும் எனவும் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து நேற்று இதில் பேசப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்காக குறிப்பிட்ட நீதியரசர்கள் மாத்திரமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் தவிர்ப்பதற்கு உதவும் எனவும் மனுதாரர்கள் இதன் பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை ஏனைய மனுதாரர்களுடைய சட்டத்தணிகள் ஆதரித்திருந்தார்கள். எனினும் அதனை நீதியரசர்கள் அமர்வு எவ்வித காரணங்களையும் தெரிவிக்காது நிராகரித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த முதலாம் தேதியன்று இரவு 10:30 வரை மனு மீதான பரிசீலனைகள் இடம்பெற்றிருந்தன. மீண்டும் செப்டம்பர் 2 காலை 10 விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. வழக்கு விசாரணையின் பொழுது முதன் முதலில் மனுதாரர்கள் தரப்பிலேயே விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. அரசாங்கத்தின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் மனுதாரர்களின் சமர்ப்பணங்களின் பின்னர் தான் விடயங்களை முன்வைப்பதாக அறிவித்திருந்தமையே இதற்கு காரணமாகும். அதன் பின்னரே சட்டமூலத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் இடையீட்டு மனுதாரர்களுக்கு விடயங்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதன்போது மனுதாரர்கள், இடையீட்டு மனுதாரர்கள் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோர் விடயங்களை முன்வைக்க வேண்டியிருந்ததால் நேரத்தை உரிய முறையில் முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என நீதியரசர்கள் அமர்வு அறிவுறுத்தியிருந்தது. திருத்தச்சட்ட மூலத்தை நியாயப்படுத்தி சொலிசிட்டர் ஜெனரல் இறுதியிலேயே தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். மனுதாரருக்கு குறித்த சட்டமூலத்துக்குரிய கொள்கை சார்ந்த எந்த ஒரு ஆவணமும் வழங்கப்படாத பின்னணியிலேயே இந்த சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தார். செப்டம்பர் 2 மாலை 5:30 அளவில் சொலிசிட்டர் ஜெனரலின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்தன. அதன் பின்னர் மனுதாரர்களின் சட்டத்தரணிகள் வாய்மொழி மூலமாக பதிலளிப்பதற்கான உரிமையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். எனினும் நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்திருந்தது. அதற்கமைய சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்த விடயங்களுக்கு வாய்மொழி மூலம் பதிலளிப்பதற்கு மனுதாரர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. மேலும் நீதிபதிகளால் சொலிசிட்டர் ஜெனரல் கேட்கப்பட்ட வினாக்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கு மனுதாரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. வாய்மொழி மூலம் பதிலளிப்பதற்கான உரிமை வழங்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அரச தரப்பு வாதங்களுக்கு பதிலளித்திருக்க முடியும் என மனுதாரர்கள் தாக்கல் செய்த நகல் பத்திரத்தின் ஊடாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டமையால் வழக்குடன் தொடர்புடைய எழுத்து மூல சமர்ப்பணங்களை மன்றில் முன்வைப்பதிலிருந்து தாம் முழுமையாக விலகியிருப்பதாக மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே சந்தர்ப்பத்தில் இந்த 22 திருத்தத்தை மையப்படுத்தியதாக இன்னும் பல்வேறு விடயங்கள் அரங்கேறியிருக்கின்றன. அதனை மையப்படுத்தியதான செய்திகளுக்கும் இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நீதித்துறையின் சுதந்திரத்தை பறிக்கும் 22 திருத்தத்தை மீளப்பெறுங்கள், கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பாரிய ஆர்ப்பாட்டம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். தமிழன் பத்திரிகையும் அதனை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. 22 திருத்தம் வேண்டாம், சஜித் தலைமையில் எதிர்கட்சிகள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்பதாக அதனை அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய சிங்கள நாளிடுகளிலும் அது குறித்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பினுடைய 22 திருத்தத்துக்கு எதிராக எதிர்கட்சியினர் நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இன்றைய பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படங்களாக அமைந்திருப்பதையும் காணலாம். அரசியலமைப்பினுடைய 22 திருத்த சட்டமூலத்துக்கு தமது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையிலும் நாட்டினுடைய நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்கும் வலியுறுத்தியும் ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று வியாழக்கிழமை கொழும்பு கோட்டை புகையிரத நிலைய வளாகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தொகுதி அமைப்பாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பெருந்திரளான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு முக்கியமான கோஷங்களை முன்வைத்து அவர்களுடைய இந்த போராட்டம் அமைந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கோட்டை புகையிரத நிலையத்தினுடைய பிரதான வாயிலுக்கு முன்பாக திரண்ட போராட்டக்காரர்கள் அரசாங்கத்தினுடைய ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 22 வேண்டாம், 22 ஒரு சாபம், நீதிமன்றத்தின் சுயாதீனத்தில் கை வைக்காதே, சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைக்காதே மற்றும் 22 திருத்தத்தை உடனே திரும்பப் பெறு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளையும் சுவரொட்டிகளையும் எழுந்திருந்தார்கள். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நீதிமன்ற சுயாதீனத்தில் கை வைக்காது என்ற பதாதியை உயர்த்தி பிடித்து அரசாங்கத்திற்கு தனது பலமான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அவருடன் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் சகலரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அதில் பங்கேற்ற தலைவர்களும் ஆதரவாளர்களும் 22 வேண்டாம் என குறிப்பிட்டு கருப்பு நிற தலைப்பாகைகளை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். போராட்டத்தில் களத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கம்
தற்போதைய சூழலில் கொண்டு வர முயலும் 22வது அரசியலமைப்பு திருத்தமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக திகழும் நீதித்துறையை தன்வசப்படுத்தும் ஒரு சதியாகும் என குற்றம் சாட்டியிருந்தார். எனவே நாட்டின் சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறையின் சுயாதீனத்தையும் சீர்குலைக்கும் எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தத்துக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் அளிக்காது. மக்கள் சக்திக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து நீதித்துறையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர அரசாங்கம் முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு செய்யப்படும் துரோகமாகும். இந்த திருத்த சட்டமூலத்தை அரசாங்கம் உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என இதன் பொழுது வலியுறுத்தியிருந்தார். நேற்றைய தினம் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தினால் புறக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியிருக்கின்ற பிரதான வீதிகளில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு பெருமளவான போலீசாரும் கலவர தடுப்பு படையினரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுபோல எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்திருந்த கருத்து குறித்தும் இன்றைய தினம் செய்திகள் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. அரசாங்கத்தின் தீர்மானத்தை எதிர்க்கிறோம், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்பதாக வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சர்வாதிகார ஆட்சியில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தோற்கடித்து நாட்டின் நீதித்துறை மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் முன்னிற்கும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பல விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருந்தார். மக்களின் ஜனநாயக உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தை நிலைநாட்டும் நடைமுறை என்பன சீரழிக்கப்படுகின்றன. நாட்டில் உள்ள ஒரே ஒரு மாற்று சக்தியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த துஷ்ட 22வது திருத்தத்தை தோற்கடிப்பதற்கு முழு முயற்சி எடுக்கும், அதற்காக ஜனநாயக ரீதியில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார். இன்று நாட்டில் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வறுமை நிலை அதிகரித்து தொழில் இன்மையும் அதிகரித்திருக்கிறது. தொழிற்சாலைகள் பல மூடப்படுகின்றன. ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அவர்கள் வெளிநாடுகளில் முதலீடுகளை மேற்கொள்கிறார்கள். மக்களின் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு தீர்வும் இல்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் நேற்றைய தினம் உரையாற்றியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே 22 எதிர்ப்பை மையப்படுத்தியதாகவே இந்த விடயம் அரங்கேறியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல மற்றொரு செய்தியும் நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நீதித்துறை சுதந்திரத்தில் அரசு தலையீடு, அதனை மக்கள் அனுமதிக்க கூடாதென வேண்டுகோள் விடுக்கிறார் சுமந்திரன் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தனித்திருத்தமாக நீதியரசர்களை குறிவைத்து அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்படும் பொழுது நிச்சயமாக ஆட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு தோதான நீதியரசர்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது என்பது திட்ட தெளிவாகிறது. எனவே மக்களின் இறுதி நிவாரணமாக இருக்கின்ற நீதித்துறையின் சுதந்திரத்தில் அரசு தலையிடுவதை மக்கள் அனுமதிக்க கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான கருத்துக்களை மையப்படுத்தியதாக அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நீதித்துறை சுதந்திரத்தை குறுகிய நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. சரியானதை செய்வதற்கும் நீதியானதை செய்வதற்கும் நியாயமான தீர்ப்புகளை வழங்குவதற்குமே நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது அரசாங்கம் திருத்த எத்தனைக்கும் 107வது உறுப்புரிமை அரசியலமைப்பின் மிக முக்கியமான அத்தியாயத்தில் இருக்கிறது. 15வது அத்தியாயத்தில் நீதித்துறை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ் இன்னும் ஒரு தலைப்பானை நீதித்துறை சுதந்திரம் என்று கூறி 107வது உறுப்புரிமை மட்டுமே நீதித்துறையின் சுதந்திரத்துக்கு கீழ் கொடுக்க அதிலேயே நீதிபதிகளின் இழைப்பாறும் வயதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் 65 வயதிலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் 63 வயதிலும் இழைப்பாறுவார்கள் என்று அரசியலமைப்பின் நீதித்துறையின் சுயாதீனம் என்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உறுப்புரையாகும். அது ஏன் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது? குறித்த வயது வரைக்கும் சேவை செய்ய முடியும் என்று உறுதி இருந்தால் மாத்திரமே அவர்கள் சுயாதீனமாக செயற்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த வயதோடு இழைப்பாறுவார்கள் என்ற உறுதி இருந்தால் மாத்திரமே அவர்கள் சுதந்திரமாக செயற்படுவார்கள். அதற்கு அப்பால் அவர்களுக்கு இன்னும் வயதை கூட்டிக் கொடுக்கிறோம் என்று சொல்லி சில சலுகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் போன்றதொரு தோற்றப்பாடு ஏற்பட்டாலேயே நீதித்துறை மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும். நீதித்துறை மீது சந்தேகம் ஏற்பட்டால் அதனை மீண்டும் சரி செய்ய முடியாது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அதில் நீதிபதிகளுடைய வயதிலே குறுக்கியில் அது திருத்தப்படலாம். அவ்வாறு இல்லாமல் தனித்திருத்தமாக குறித்த நீதியரசர்களை குறிவைத்து திருத்தம் செய்யப்படும் பொழுது நிச்சயமாக ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தங்களுக்கு தோதான நீதியரசர்கள் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது என்பது திட்ட தெளிவாகிறது. இப்படியான குறுகிய திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து தாங்கள் விரும்புகிற நீதியரசர்கள் பதவியில் நீடிப்பதற்கு 3/2 பெரும்பான்மை உள்ள அரசாங்கம் முயற்சி செய்யுமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தின் போக்கை தட்டி கழிப்பதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள் என்ற விடயத்தினையும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது போலவே பொதுநலவாய சட்ட
தன்னிகள் சங்க தலைவர் ஸ்டீவன் த்ரூ ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். நீதித்துறை சுயாதீனம் மீதான சந்தேகம் தொடர்ந்தால் வாதிடுவதில் பயனில்லை என்ற ஒரு விடயம் அவரால் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 22வது அரசமைப்பு திருத்தம் போன்ற விவகாரங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது முழுமையான நீதிபதிகள் குழு இருக்க வேண்டும். நீதித்துறையுடைய சுயாதீனம் என்பது மிகவும் முக்கியமானதொரு விடயமாகும். எனவே நீதித்துறை பாதுகாக்கப்பட வேண்டும். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் வகையில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அது அகற்றப்பட வேண்டும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

புலம்பரணி விலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட இருக்கின்றோம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தலாம். சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் இலங்கையின் முயற்சிகளுக்கு ஐநா சபை தொடர்ந்தும் ஆதரவு. நீதி அமைச்சரிடம் ஐநா வதுவிட ஒருங்கிணைப்பாளர் உறுதி என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்டு சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் இலங்கையினுடைய முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் என்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்த ஒரு கலந்துரையாடலின் பொழுதே இந்த விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவை சந்தித்து இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சட்டத்தின் ஆட்சி தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலாகவும் அவர் தமது எக்ஸ் தளத்தில் கூறியிருக்கின்றார். இந்த சந்திப்பு தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்ற அவர் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தங்கள், சிறைச்சாலை சீர்திருத்தங்கள், காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் செயற்பாடுகள் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தின் பணிகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்டு சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் ஆதரவு அளிக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறார். இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தல், நீதி மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பான சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதில் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை இந்த சந்திப்பு வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளமையும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வதுவிட ஒருங்கிணைப்பாளர் சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இலங்கையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து இதன்போது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து இலங்கைக்கு இந்தியா வழங்கி வருகின்ற குறிப்பிடத்தக்க ஆதரவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டு பேசியிருப்பதையும் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தினை பதிவிட்டிருப்பதையே பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதுபோல மற்றொரு விடயம் குறித்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த குற்றம் செய்தவர்களை கைதுக்கு அஞ்சுவார்கள், நாமலின் அச்சம் நியாயமானது என்பதான விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் நலிந்த ஜாதிசேனனுடைய கருத்தை மேற்கோள் காட்டி தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையிலும் இந்த செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. தவறு செய்த ஒருவர் தான் செய்த தவறு குறித்து அறிந்திருப்பதும் அதனால் அவருக்கு பயம் ஏற்படுவதும் நியாயமானது என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிசேன தெரிவித்திருக்கின்றார். நாராயண்பேட்டை அபயராம புராதான விகாரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் தாம் கைது செய்யப்படலாம் என நாமல் ராஜபக்சே கூறியிருக்கிற கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்னர் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் இருப்பின் அதற்கு முன்னதாகவே அவர்கள் கூட்டம் ஒன்றை நடத்திக் கொள்ள முடியும். நாமல் ராஜபக்சே தவறு செய்த ஒருவராக இருந்தால் அதனால் அவருக்கு பயம் ஏற்படுவது நியாயமானதுதானே என்பதாகவும் அமைச்சர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். 22வது திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டால் அதனை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்ற விடயத்தினையும் அமைச்சர் இதன்பொழுது தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்தினை மேற்கோள் காட்டி தினக்குரல் பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாக இருந்தது. சர்வஜன வாக்கெடுப்பை சந்திக்க அரசு தயார் அமைச்சர் நலிந்த கூறுகிறார் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் 22வது திருத்தத்தின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என தாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் தெளிவான நிலைப்பாட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக மற்றொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. மலேக மக்கள் இலங்கைக்கு, அதாவது மலேக மக்களுக்கு முகவரியுடன் சொந்த வீடு என்பதாக அமைச்சருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மலேக மக்கள் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு காணி உறுத்து பத்திரத்துடன் கூடிய சொந்த வீடும் நிரந்தர முகவரியும் பெற்றுக் கொடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிசே இந்த கருத்தினை இன்னும் பல விடயங்களோடு குறிப்பிட்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் வீடுகளில் இருந்த மக்களுக்காக பாலிந்து நுவர பெலைந்த மேற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் Thank you. முகமவத்தீவ புதிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 17 வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் நேற்று 3ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அமைச்சர் நலிந்த ஜாதிசே தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபம் கலந்து கொண்டிருந்தார். 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட புதிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய 17 வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கின்றன. 1 வீட்டுக்காக 34 லட்சம் ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. இதன் பொழுது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் மலேக மக்கள் இலங்கைக்கு வந்து 200 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற போதிலும் அவர்களுக்கு
காணி உறுதிப்பத்திரத்துடன் கூடிய சொந்த வீடு, முகவரி மற்றும் அடையாளத்தை பெற்றுக் கொடுக்க முடிந்திருப்பது தற்போதைய அரசாங்கத்தின் கீழாகும். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலை திட்டத்தின் கீழ் அதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் அரசாங்கம் அபிவிருத்தி திட்டங்களுக்காக அடுத்த ஆண்டு வரலாற்றில் இதுவரை ஒதுக்கியிருக்கின்ற அதிகூடிய தொகையாக 2,000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட இருக்கிறது. நீண்டகாலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நிரந்தரமானதும் பாதுகாப்பானதுமான வீட்டுரிமையை வழங்குவது அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாகும். குறித்த வீடுகளை விரைவாக மக்களின் உரிமைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முதற் பக்கங்களில் அதனை காணக்கூடியதாக இருந்தது. தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக சஜீவனி நியமனம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. காலை முரசு பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக சஜீவனி தில்கா லக்மாலி கருணநாயக்கு நேற்று 3ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்க முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் சட்டமாதிபர் திணைக்களத்தில் மேல்திக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பணியாற்றியிருக்கிறார். தற்போது வெற்றிடமாக உள்ள மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிரசர் பதவிக்காக குறித்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் என்பதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. பூட்டான் பிரதமரை சந்தித்தார் பிரதமர் ஹரின் என்பதான ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பூட்டானுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கிற பிரதமர் கலாநிதி ஹரின் அவர் சூரிய திம்பு நகரில் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். 3ஆம் தேதி இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கும் பூட்டானுக்கும் இடையே நீண்டகாலமாக நிலவுகின்ற இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இந்த சந்திப்பின் பொழுது முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு கல்வி, சுகாதாரம், வர்த்தகம், சுற்றுலாத்துறை, வான்வழி தொடர்பு மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் உள்ளிட்ட இருதரப்பினருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல பரந்த துறைகள் தொடர்பிலும் இருதரப்பினரும் கருத்துக்களை இதன் பொழுது பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதன்போது காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளுதல், காடழிப்பை தடுத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் நிலையான அபிவிருத்தியை மேம்படுத்தல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது தொடர்பிலும் இருதரப்பினரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகாலமாக நிலவுகின்ற நட்புறவை மேலும் பலப்படுத்துவதற்கும் பரஸ்பரம் ஆர்வமிக்க பல்வேறு துறைகளூடாக இரு நாடுகளுக்கும் நன்மை அளிக்கின்ற ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்குமான இரு நாடுகளினதும் அர்ப்பணிப்பை இந்த சந்திப்பு மன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அத்தோடு பூட்டானில் நடைபெற்ற 2026 விழிப்புணர்வு உணவு முறைகள் பற்றிய உலக உச்சி மாநாட்டை ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தில் உணவு மற்றும் விவசாய பொருட்களின் முறைமைகளின் உலகளாவிய தலைவரான ஆண்ட்ரூ பவானிக் கடந்த 3ஆம் தேதி பிரதமர் ஹரினி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தியை குறிப்பிடுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் உட்பக்கத்திலும் ஒரு செய்தி பிரசுரமாகிறது, நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகிறது. தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் தற்பொழுது புனரமைக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட நாவலப்பிட்டி கம்பளை ரயில் பாதை புனரமைப்பு நவம்பரில் நிறைவு, பிரதமர் திட்ட பொறியியலாளர் சமிலஹேர தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை பெரும் பேரழிவுக்குள்ளாக்கிய தித்வா சூறாவளியால் சேதமடைந்த மலேக ரயில் பாதையில் நாவலப்பிட்டி முதல் கம்பளை வரையான ரயில் பாதையின் புனரமைப்பு பணிகளை எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் நிறைவு செய்ய முடியும் என ரயில் பாதை புனரமைப்பு திட்டத்தின் பொறியியலாளர் சமிலஹேரத் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் இன்னும் அவரால் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாவலப்பட்டி முதல் கம்பளை வரையிலான ரயில் பாதையில் 37 இடங்கள் சூறாவளியால் சேதமடைந்திருக்கின்றன. அவற்றில் 30 இடங்கள் புனரமைப்பு பணிகள் ரயில்வே திணைக்களத்தினால் ஏற்கனவே நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் பாரிய அளவில் சேதமடைந்த 6 இடங்களின் புனரமைப்பு பணிகள் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துஷாரி ஜெயசிங்கவின் தலைமையில் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. தித்மா சூறாவளியால் ரயில் பாதை கடுமையாக சேதமடைந்திருக்கின்ற நிலையில் தெம்பிலிகல வரகாப்பிட்டிய ரயில் நிலையங்களுக்கு அருகில் பாரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன. ரயில் பாதையினுடைய புனரமைப்பு பணிகள் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள் அந்த பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். கடுமையான நிலச்சரிவு அபாயம் கொண்ட இந்த பகுதிக்கு மேலே அமைந்திருக்கின்ற மலைத்தொடரிலிருந்து ஆபத்தான நீரை வெளியேற்றுவதற்கு ஒரு சிறப்பு குழாய் அமைப்பு பயன்படுத்தப்படும் என்றும், இதற்காக மலையினுடைய உட்புறம் சுமார் 60 அடி ஆழத்திலிருந்து நீர் வெளியேற்றப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்ற அவர், எதிர்வருகின்ற காலத்தில் இத்தகைய நிலச்சரிவுகளால் பாதிக்கப்படாத வகையில் ரயில் பாதை மறுசிறப்பை மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல மற்றொரு விடயம் குறித்தும்
ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை காணலாம். பலசக்தி அமைச்சர் அனுராக் கர்ணாத்ரேகனுடைய கருத்தை மேற்கொள்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இரண்டு நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடையும், இன்று ஒரு நிலக்கரி கப்பல் நாட்டிற்கு என்பதாக தினகரன் பத்திரிகையுடைய மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். இரண்டு நிலக்கரி கப்பல்கள் இதுவரும் நாட்களில் நாட்டை வந்தடைய உள்ளதுடன் அதன் முதலாவது கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக பலசக்தி அமைச்சர் அனுராக் கர்ணாத்ரேகன் தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி மூலமான மின் உற்பத்தியை குறைத்துள்ள போதிலும் போதுமான அளவு நீர் மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுவதால் மின் விநியோகத்திற்கு எந்தவித தடையும் ஏற்படுவதில்லை என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிலக்கரி கையிருப்பு குறைவடைந்துள்ளதை அடுத்து நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தினுடைய மின் உற்பத்தியை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இரண்டு நிலக்கரி கப்பல்கள் எதிர்வரும் நாட்களில் நாட்டை வந்தடைய இருக்கின்றன. அவற்றில் முதலாவது கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஏனைய கப்பல்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளதுடன் குறித்த கப்பல்களிலிருந்து நிலக்கரியை இறக்கிய பின்னர் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தியை வளமை போன்று மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய சூழலில் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வெளிநாடுகளில் இருந்தவாறு இலங்கையர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையில் விசட கவனம், பொது நிர்வாக மாகாண அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய மூன்றாம் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளில் வாடுகின்ற இலங்கையர்கள் அந்த நாடுகளில் இருந்தவாறே தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பான பிராந்திய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற சர்வதேச பிரதிநிதிகளை வரவேற்பதற்கான நிகழ்வின் பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் முறைமைக்கான சர்வதேச அமைப்பினுடைய இலங்கை அலுவலகத்துடன் இணைந்து ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலிய அரசாங்கங்களுடைய ஆதரவுடன் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிராந்திய பிரதிநிதிகளை உத்தியோகபூர்வமாக வரவேற்பதும், வெளிநாடுகளில் இருந்து தாய்நாட்டில் வாக்களிப்பது மற்றும் ஜனநாயக பங்கேற்பு தொடர்பான பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் அறிவு பகிர்வின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதே இந்த நிகழ்வினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருந்தது. இதன் பொழுது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது தொடர்பிலும் அமைச்சர் இங்கே பேசியிருக்கிறார். வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்கள் இலங்கையுடனான அவர்களுடைய தொடர்பு ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவர்கள் இன்னமும் தங்கள் குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்துடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளில் இருந்தவாறே உள்ளூர் தேர்தல்களில் வாக்களிப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் வெளிப்படை தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை போன்ற விடயங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஏனைய நாடுகளின் அனுபவங்களில் இருந்து இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டிய பல உள்ளன. உலகளாவிய சமூகத்தின் யதார்த்தங்களுக்கு எமது தேர்தல் கட்டமைப்பு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த பிராந்திய கருத்து பகிர்வு மிகவும் முக்கியமானது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அஸ்வசும முதியோர் கொடுப்பனவு நேற்று முதல் வங்கியில் வைப்பீடு என்பதான ஒரு செய்தியையும் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. அஸ்வசும நலன்புரி உதவி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான ஆகஸ்ட் மாத கொடுப்பனவுகள் நேற்று முதல் வங்கியில் வைப்பீடப்பட்டு வருகின்றன. அதற்கிணங்க மேற்படி கொடுப்பனவு குறித்த பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேற்றில் வைப்பீடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. அதற்கிணங்க முதல் கட்டத்தின் கீழ் 611,352 பயனாளிகளுக்கு 309 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை இரண்டாம் கட்டத்திலும் முன்வைக்கப்பட இருக்கிறது. இரண்டாம் கட்டத்தில் 71,260 பயனாளிகளுக்கு 39 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை பகிர்ந்தளிக்கப்படுவதாக அந்த சபை தெரிவித்திருக்கிறது. பயனாளிகள் நேற்று முதல் தங்களது அஸ்வசும வங்கிக் கணக்குகள் மூலம் தமக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை மேலும் தெரிவித்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: பிளம்பர் அடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பரிந்துரைக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செய்திருக்கின்றோம். புத்தள வீதியில் பஸ் மீது காட்டி யானை தாக்குதல், 10 பேர் வைத்தியசாலையில் என்பதாக தமிழன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. கதிர்காமம் புத்தள வீதியில் தனியார் பஸ் மீது காட்டு யானை ஒன்றை தாக்கியதில் பஸ் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் சுமார் 10 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. கதிர்காமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கதிர்காமம் புத்தள வீதியில் மின்சார வேலி பாதுகாப்பு நிலையத்துக்கு அருகில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிலாபத்திலிருந்து கதிர்காமத்துக்கு யாத்திரை சென்ற சந்தர்ப்பத்திலேயே வகையான ஒரு சம்பவம் இடம்பெற்றபதை மையப்படுத்தியதாகவே செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. எனவே அங்கிருந்து வந்த குழுவினரை ஏற்றுச் சென்ற தனியார் பஸ் புத்தள கதிர்காம வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது வீதியில் நின்று கொண்டிருந்த காட்டு யானை ஒன்று பஸ்ஸை தாக்கியிருக்கிறது. காட்டு யானையின் தாக்குதலால் பஸ் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த விபத்தின் பொழுது சுமார் 40 பேர் பஸ்ஸில் பயணித்திருக்கிறார்கள். விபத்தில் காயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்காக கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல பாம்பின் விஷம் பட்ட நாவல் படத்தை உண்ட 11 வயது சிறுவன் நேற்று பரிதாபகமாக உயிரிழப்பு என்பதாக மட்டக்களப்பில் இருந்து ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் அந்த செய்தி பிரசுரமாகிறது. நிலத்தில் விழுந்து கிடந்த பாம்பின் விஷம் பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நாவல் படத்தை உண்ட 11 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலையடிவட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பாலையடிவட்டை வைத்தியசாலை வீதியைச் சேர்ந்த 37ஆம் கிராமம் நவகிரி வித்தியாலயத்தில் தரம் 6 கற்று வந்தவருமான சஞ்சீவ் என்ற 11 வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். சிறுவனின் வீட்டுக்கு முன்னால் நின்ற நாவல் பழ மரத்திலிருந்து நிலத்தில் விழுந்து கிடந்த நாவல் பழத்தை நேற்று மாலை எடுத்து தின்ற சிறிது நேரத்தில் சிறுவன் மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரை களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பின் விஷம் பட்ட நாவட்பழத்தை உண்டதாலேயே இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது என்று போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறுவனின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேல்தீய விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி குறிப்பிடுவதையும் நாங்கள் காணலாம். அதுபோல மற்றும் ஒரு செய்தி அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இளநீர் உற்பத்தியை அதிகரிக்க 250 கிராமங்கள் 3 ஆண்டு தேசிய வேலி திட்டம் ஆரம்பம் என்பதாக காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் 250 இளநீர் கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் 3 ஆண்டுகளுக்கான தேசிய வேலை திட்டம் ஒன்றை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு ஆரம்பித்திருக்கிறது. இதன் கீழ் 2026 75 கிராமங்களும் 2027 80 கிராமங்களும் 2028 95 கிராமங்களும் உருவாக்கப்பட இருக்கின்றன. இளநீர் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதுடன் சர்வதேச சந்தையில் இலங்கை இளநீர் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பை விரிவுபடுத்துவதே இந்த திட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாகும். உலகளாவிய ரீதியில் இளநீர் மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகள் சந்தை தற்போது 4 முதல் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக மதிப்பிடப்பட்டிருப்பதுடன் எதிர்வரும் தசாப்தத்தில் இது கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு அமைச்சர் சமூக வலுவூட்டகை அமைச்சர் உப்பாலி பன்னிலகி இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டம் ஊடாக கிராம மக்களின் வருமானம் அதிகரிப்பதுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு நாட்டின் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க பங்களிப்பு வழங்கப்படும் எனவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனுடன் விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. வாகன இறக்குமதி மூலம் வருமானம் அதிகரித்தது என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கைக்கு 3,16,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன இலங்கை சுங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த வாகன இறக்குமதி மூலம் 512.547 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் ஈட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் வழிகள் மற்றும் வழிவகைகள் குழுவினுடைய சுங்க செயற்பாடுகள் மற்றும் வருமான செயற்திறன் குறித்த மீளாய்வு கூட்டத்திலேயே இந்த தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வாகனம் தொடர்பான வரி வருமானத்தில் கார்களின் இறக்குமதி மிகப்பெரிய பங்கை வகித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன பிரிவுகளில் 1000cc குறைவான இயந்திர திறன் கொண்ட பெட்ரோல் கார்கள் அதிக வருமானத்தை ஈட்டி தந்திருப்பதாகவும் இதன் பொழுது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களே சுட்டிக்காட்டிய இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணலாம். டெங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைந்த போதிலும் அபாயம் நீடிப்பு என்பதாக சுகாதார அமைச்சு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்ற செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக விசார வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் செயற்படுவதுடன் வீடுகள் மற்றும் பணிபுரியும் சூழலில் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை உடனுக்குடன் அளிக்குமாறும் வலியுறுத்தியிருக்கிறார். சில மாவட்டங்களில் நுழம்புகளின் அடர்த்தி அதிகரித்த பின்னரே நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் உயர்வதாகவும் அவர் இதற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி 2026 இதுவரை நாடு முழுவதும் 95,868 டெங்கு நோயாளிகள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஜூன் மாதத்தில் 21,533 வழக்குகளும் ஜூலை மாதத்தில் உச்சகட்டமாக 29,962 வழக்குகளும் பதிவாகியிருந்த நிலையில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நோய் பரவல் 10,156 குறைவடைந்திருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் இந்த விடயம் குறித்து மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற விடயமும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்களோடு நாங்கள் இனமுறை விடயத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். இடும்ப வாகனத்தில் இடந்தருளிய நல்லூரான் என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. வரலாற்று சிறப்பிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் 17 திருவிழாவின் பொழுது வள்ளி தெய்வானையும் வேல் பெருமான் இடும்பனும் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்ததுடன் தொடர்ந்து வெளியூதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார்கள். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த பெருந்திருவிழா கடந்த 17 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் தொடர்ந்தும் 25 மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இத்தொடர்பான ஒரு சிறப்பு தொகுப்பையும் நீங்கள் வசந்தம் டிவிடாக அதை 6:30 காணக்கூடியதாக இருக்கும். தினமும் அதனை நாங்கள் ஒளிபரப்பி வருகின்றோம். எனவே அந்த விடயங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்.

0: மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். வழக்கு வசனம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று கூட ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாதையில் செல்லும் போது நீங்கள் அவதானமாக செல்லுங்கள். உங்கள் வாகனத்தின் வேகத்தை நாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் எப்போதுமே பாதையில் செல்லும் போது முடிந்தவரை நாங்கள் வேகத்தை கட்டுக்கோப்பில் வைத்துக் கொண்டால் மாத்திரமே எங்களுடைய விபத்துகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். நாங்கள் பாலசாலையில் இருக்கும் போது நாங்கள் பாதையில் நடக்கும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும் போன்ற விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பாதை விபரங்களை பார்க்கும்போது ராஜகிரியிலிருந்து, அதாவது குறிப்பாக பார்க்கும்போது ராஜகிரிய கிட்ட பாத்தீங்கன்னா

பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,399 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 13, 26, 51, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 13, 26, 51, 64. 2,00,000 பரிசுகள், 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 83,21,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,42,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான ஊதானிர அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டுகளையும் அதே போல டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டுகளையும் இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட ராசி அலசத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,985 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 28, 34, 36. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 28, 34, 36. 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,70,25,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருநீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட்டில் அதே போல டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பால் ஒத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,173 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 29, 33, 45, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 29, 33, 45, 62. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 0, 6, 5, 4. சூப்பர் கேஷ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 7, 0, 6, 5, 4. 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 67,58,520 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சூப்பர் பரிசாக 7,36,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட்டுகளையும் அதே போல டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினையும் இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,434 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 11, 66, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 6, 11, 66, 70. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 5, 4, 0, 6. லக்கி சான்ஸ் சீட்டிலிப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 5, 4, 0, 6. 2,00,000 பரிசுகள், 6 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 82,29,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,12,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் நிலையம் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட் நிலையம் இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்களத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,449 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 4, வெற்றி இலக்கங்கள் 2, 6, 19, 33. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே சூப்பர் இலக்கம் 4, வெற்றி இலக்கங்கள் 2, 6, 19, 33. நேற்று நாளில் 20,00,000 பரிசு வெல்லப்படவில்லை. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 7 வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் 1,00,000,000 ரூபாய் பெறுமதியான கப்ருக்க 3 கோடிபதி பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. நேற்று நாளில் மொத்தமாக 2,93,70,840 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,48,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலிப்புக்கான இளம் மண்ணிற கப்ருக்க அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்வி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரிதான சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 5, 7, 0, 7, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 5, 5, 7, 0, 7, 1. நேற்று நாளில் 41,99,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு

பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாகி 2,91,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரிதான சம்பந்தல டிக்கெட்டுக்கான டிக்கெட்டுகளை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 481 சீட்டிலிப்பு பாரத்துக்கான ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 7-0-7-1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 7-0-7-1. நேற்று நாளில் 250,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,61,000 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சீட்லிப்புக்கான ஜாயசம்பத சிவப்பு நிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள். 1,103 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். 2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக வெற்றி இலக்கங்கள் 3-44-45. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் 3-44-45. நேற்று நாளில் மொத்தமாக 39,92,320 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக அடுத்த சீட்டிலிப்புக்காக பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். அல்லது டிஎல்பி ஸ்வீப்பு போடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்றைய கொள்முதல் செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
4: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். அதாவது ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் உறுதியான பொருட்களை, தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல் சொந்தங்களை. ஜனதா ஸ்டீல் போனீங்க சொன்னால் அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். கடன் தொழிற்சார் உபகரணங்கள், கட்டிட உபகரணங்கள், அதுபோல ஜிஐடி பைக்கள், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக்கொள்ளுங்கள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுமதாசகலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்க போகின்றோம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 415வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக ரிஷபராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 27, 36. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 25, 27, 36. சிறப்பு இலக்கங்களாக 5, 4, 9, 1. சிறப்பு இலக்கங்களாக 5, 4, 9, 1. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,73,980 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4541 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 3, 13, 21, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 3, 13, 21, 63. 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,09,77,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,13,54,927 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மகஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 6,299 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 3, 9, 8, 9, 1, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து W. வெற்றி இலக்கங்கள் 3, 9, 8, 9, 1, 5. 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,20,48,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,23,10,784 ரூபாய் பெறுமதியான பண சிறப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதியான வெற்றி முடிவுகள் இதோ. 2,329 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதியான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 75, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 18, 30, 75, 76. 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,74,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,18,83,496 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,647 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு வெற்றி இலக்கங்கள் இவைகள் தான். இது நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 2,647 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து F. சூப்பர் இலக்கம் 11. வெற்றி இலக்கங்கள் 9, 51, 55, 79. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து F. சூப்பர் இலக்கம் 11. வெற்றி இலக்கங்கள் 9, 51, 55, 79. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,11,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,44,55,994 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள். இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1608 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கன்னிராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 36, 47, 56. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கன்னிராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 36, 47, 56. நேற்று நாளில் 1,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 94,75,380 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,38,331 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 874 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 1, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 8, 9, 1, 5. நேற்று நாளில் 52,67,000 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 567 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 7, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 3, 4, 7, 4. 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 71,77,200 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:35 வரை, ராகு காலம் காலை 10:35 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து

கோபம் பொறுமை தனுசு மகிழ்ச்சி மகரம் ஆர்வம் கும்பம் ஆதரவு மீனம் பாராட்டு மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் சாந்தம் ரிஷபம் மேன்மை மிதுனம் வேகம் கடகம் போட்டி சிம்மம் சாதனை கண்ணி தேர்ச்சி துலாம் ஊக்கம் விருச்சிகம் பொறுமை தனுசு மகிழ்ச்சி மகரம் ஆர்வம் கும்பம்

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்க இருந்தாலும் நீங்கள் இடந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 எங்கில் இருந்தாலும் முடிந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக முடிந்து கொள்ள முடியும். நேரம் இப்போது 8:02.

ஏப்ரல் மாதத்தில், இது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி. சரி, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வணக்க வசந்த நிகழ்ச்சியில் தகவல்கள் வரப்போகிறது. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறீர்கள். தொடர்ந்து மறைந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இப்படி அப்படியே பயணம் செய்து கொண்டிருப்பீங்க, வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க, வாகனத்தில் போய் கொண்டிருப்பீங்க. வாகனத்தில் செல்லும்போது நாங்கள் ரொம்ப ஆதாரமாக செல்லுவோம் இல்லையா? நாங்கள் செல்கின்ற பாதை சரியான பாதையாக இருக்கணும், சரியாக போய் சேர வேண்டும் சார். நாங்கள் அவதானமாக செல்ல வேண்டும். நாங்கள் எப்போதுமே நாங்கள் பாதையில் நடந்து செல்லும்போது சரியாக கவனித்து செல்ல வேண்டும். குழிகள் இருக்கும் இல்லையா, மழை நீர் தேங்கி நிற்கும். சில வேளை கொஞ்சம் நீர் போல இருக்கும், காலை வைத்தால் அது பெரிய ஒரு குழியாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த விஷயங்களில் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கிறது சொந்தங்களே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கொழும்பு கொழுப்பிட்டி 6வது ஒழுங்கையில் உள்ள ஒரு தொடர்மாடி குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கு. இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டிருக்காக சொல்லப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய சந்தேக நபர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது பின்னணி எல்லாம் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். சம்பவம் தொடர்பில் கொல்லப்பட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணை முன்னெடுத்து வர்றாங்க. எதுக்காக இந்த துப்பாக்கி நடைபெற்றது, யார் என்ன நோக்கத்துக்காக இந்த துப்பாக்கி நடைபெற்றது போன்ற பல கோணங்களில் இந்த விசாரணை நடத்தப்படவிருக்கின்றது. இது பற்றிய தகவல்கள் கிடைக்கும் போது நான் உங்களோடு பார்க்கிருந்து கொள்கின்றேன். சொந்தங்களே, நாங்கள் பாடசாலைக்கு எங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டியது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா? இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாங்களும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகளின் பாடசாலையை விட்டு அவர்கள் நிறுத்துவது போன்ற விஷயங்கள் நாங்கள் எப்போதும் உடன்பாடாக இருக்கக்கூடாது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலாம் தரம் முதல் 10ஆம் தரம் வரையிலான சுமார் 265,000 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்திருப்பதாக இப்பொழுது புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்திருக்கின்ற ஒரு கவலையான செய்தி இப்பொழுது பார்க்கப்படுகிறது. பாருங்களேன், 1 பேர் 2 பேர் கிடையாது, 265,000 பேர். இது மாணவர்கள் பாடசாலை விட்டு விடுவதற்கு போதைப் பொருளையும் முக்கிய காரணியாக அமைத்திருப்பதாக சொல்லப்படுது. போதைப் பொருள் காரணமும் இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புனர்வாழ்வு பணியகத்தின் நிர்வாக சபை பணிப்பாளர் பேராசிரியர் வசந்த சுபசிங்க நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே பாடசாலை கல்வியை இடைநிறுத்தும் மாணவர்கள் தொடர்பில் அதிக கவனத்தும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கார். அவர்கள் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள் செல்வதை தடுப்பதற்கான துரிதமான நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே இது முக்கியமான விடயம் தான் இல்லையா? அந்த பாடசாலை மாணவர்கள் என்பது கல்வியை நிறுத்துவது என்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விடயம். காரணம், அவர்கள் நிறுத்தி அவர்கள் எடுக்கும் சில அந்த சந்தோஷங்களை எல்லாம் அவர்கள் பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள் சொல்லுவார்கள். நான் இப்படி இருந்த மச்சான், இப்படி இருந்த மச்சான் சொல்லும்போது அவர்களும் பாடசாலை செல்பவர்களுக்கு ஐயோ நாங்கள் ஏதோ கஷ்டமான வேலை செய்திருக்கும் போல பாடசாலைக்கு போய்கொண்டு சொல்லி அவர்கள் சிந்திக்கக்கூடும். ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். இது பெற்றோருக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. எனக்கு தெரியும், நிறைய பாடசாலை ஆசிரியர்கள் வீடு தேடி வருவார்கள், ஏன் இந்த பிள்ளை ஸ்கூல் வரதில்லை, அனுப்புறீங்கன்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விடயம், கொஞ்சம் இல்லை நிறைய கவனிக்க வேண்டிய விடயம். காரணம், பாடசாலை கல்வி என்பது மிக முக்கியம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பும் சீமெந்து விநியோகத்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

மல்லிகை பூவி மல்லிகை பூவி பார்த்தாயா, நல்ல பாடல் அது. உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் இணைந்திருக்கின்றோம், அப்படியே சந்தோஷமாக இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு வெள்ளிக்கிழமை நாளை நாளை மறுதினம் விடுமுறை வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு நாளை நாங்கள் என்ஜாய் பண்ண கொடுக்க போறோம். சரிதானே, நாளைக்கு என்னங்க நாளை, இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்ல நல்ல போறேன். இந்த காலையில் எழும்பும் போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்றைக்கு ஒரு லீவை போட்டோம் என்று சொன்னால் சனி ஞாயிறு ஒரு லீவ் அடிச்சுட்டு அப்படி முக்கியமான மாணவர்கள் மத்தியில் பாதை செல்வது போன்ற, அதாவது வீதி விபத்துகள் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் இந்த டே கே வேலை திட்டம் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நடத்தப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த டே கே வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பு ஐடிஎன் வசந்தம் டிவி வசந்தம் எஃப் எம் லக்கண்ட இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த வேலை திட்டம் காணப்படுகிறது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த காலத்து குட்டிஸ் பாத்தீங்கன்னா நாங்க யோசிக்கிறத பல மடங்கு அதிகமா யோசிக்கிறாங்க. நாங்க ஒரு கேள்விக்கு ஒரு விதமா பதில் சொல்லுவோம், ஆனால் அவங்க அந்த கேள்விக்கு மூன்று பதில்களையும் சரியான முறையில சொல்லுவாங்க. அதே எப்படி போனேன்னா மூன்று பதில் இருக்கும், இருக்குங்க இருக்கு, நீங்க வேணா கேள்வி கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. சோ அந்த அளவுக்கு அவங்க அட்வான்ஸா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, கேட்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதோட புது புதியான விஷயங்களை வந்து அவங்க யோசிக்கிறாங்க, புத்தம் புதிய விஷயங்களை யோசிக்கிறாங்க. இதே எப்படி அதே எப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வருகிறது. அந்த சில நேரங்களில் அவங்க செய்கிற வேலையில பார்க்கும்போது, பெரிய பெரிய வேலையில பார்க்கும்போது, இது இவங்களா செய்யறாங்க, என்னப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களோட வேலைகள்லாம் இருக்கிறது. அப்ப நம்ம குட்டிஸ் இந்த மாதிரி உலகத்தை ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்கும்போது நாமும் இருந்த இவங்களுக்கு நாங்க இப்போதிருந்தே அவங்கள தயார்படுத்தணும் இல்லையா, அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்கு நாங்கள் தயார்படுத்தணும். அதனால தான் அவங்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்து வழங்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆக இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமான மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய ஐந்து முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. மறந்துடாதீங்க. சோ இன்னைக்கே பெருசா யோசிக்கிற இந்த குட்டிசுகளுக்கு நாங்க ஸ்மார்ட்டா தயாரிப்போம். இந்த தயாரிப்பு தானே ஸ்மார்ட் தயாரிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுல ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM. சோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கூடுதல் விவரங்களுக்கு பேக்கெட்ல பொதியில் இருக்கிற பேக்கெட்ல உரைகளை பார்க்கவும். சீரான மற்றும் விவிதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனை சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எப்போதும் சொல்கின்றோம். ஆக இந்த விடயங்கள் கட்டாயம் நிர்வகித்துக் கொள்ளுங்க. ஆங்கர் பீடியா ப்ரோ MFGM என்பதை மறந்து விடாதீர்கள். நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காலை பொழுதை அப்படி உற்சாகப்படுத்துகின்ற வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: This is the hit music station.
0: நிகழ்வு பதிவேடுகள்.
2: கிளிநொச்சி, பூநகரி, கரியாலை, நாகப்படுவன், அருள்மிகு அரசடி ஸ்ரீ ஞான வைரவர் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவ விஞ்ஞாபனமானது இன்று காலை 10 மணி அளவில் ஆரம்பமாக உள்ளது. எட்டியந்தூட்டி நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய சித்திர தீர்ப்பவனியை தொடர்ந்து இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை வரும் சுபயோக சுபகேரியில் கொடியேற்றத்துடன் விழா இனிதே ஆரம்பமாக உள்ளது. மட்டக்களப்பு திக்கோடி ஸ்ரீ அம்மாறை பிள்ளையார் ஆலய மகோற்சவ விஞ்ஞாபனத்தினை தொடர்ந்து இம்மாதம் 6ஆம் தேதி தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளது.
0: நிகழ்வு பதிவேடுகள் கேட்டீர்கள். இது போன்ற உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் கலை, கலாச்சார, பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளையும் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: வசந்தம் FM நிகழ்வு பதிவேடுகள், இலக்கம் 37, விக்ரமசிங்கபுர, பத்தரமுல்ல. அல்லது 011-2775-1101 என்ற ஃபாக்ஸ் இலக்கத்துக்கும் அனுப்பி வையுங்கள்.

மாணவர் சமுதாயத்தையும் இளைஞர் சமுதாயத்தையும் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். நாங்கள் ஒன்றாக சேர்ந்தால் மாத்திரமே இந்த விஷயத்தை இல்லாமல் ஒழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போனிஷனா என்ன செய்து சொல்லி கேட்கறீங்க. நாடு முழுவதுமே முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலைத்திட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். இலங்கை பிரஜையான ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. அதாவது எங்கேயாவது போதைப் பொருள் விநியோகம் நடக்கிறது, இப்படி பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா உடனடியாக நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுங்கள். நிறைய இடங்கள் இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அது தெரிந்தவர்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்கள் உங்களுடைய ரகசியம் பேணப்படும். 18 18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுது. அதே போல யாருக்காவது புனர்வாழ்வு கொடுக்க வேணும்னு சொல்லி யோசிக்கிறீங்க சொன்னால் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றிய தகவலை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, அதே போல இந்த காலநிலையை நாங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வர வேண்டும். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று சொல்லி வளிமண்டல திணைக்களும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கமைய பார்த்தீங்கன்னா ஊவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலநரவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையே மேல் மற்றும் சபர்கம மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயத்தை வைத்துக் கொள்ளுங்க. அதாவது நான் புவனேஷனா இளநீர் மரம் வைத்திருக்கிறேன். நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனாக மாற போகிறேன். நிறைய கிராமங்கள் உருவாக போகிறது. என்ன சொல்றீங்க கிராமம் என்று சொல்றீங்க, இளநீர் உற்பத்தி என்று சொல்றீங்க. எஸ், பெரிய ஒரு விஷயம் தான். இலங்கையில் 280 இளநீர் கிராமங்களை உருவாக்க இப்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நோக்கில் தான் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கான தேசிய வேலை திட்டம் ஒன்றை பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கணைப்பு வசதி அமைச்சு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. இதன் கீழ் பார்த்தீங்கன்னா 2026 ஆம் ஆண்டு 75 கிராமங்களும், 2027 ஆம் ஆண்டு 80 கிராமங்களும், 2028 ஆம் ஆண்டு 95 கிராமங்களும் இப்பொழுது உருவாக்கப்படவிருக்கிறது. இளநீர் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகவும் சர்வதேச சந்தையில் இலங்கை இளநீர் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான சார்ந்த அந்த வாய்ப்பு சந்தை வாய்ப்பு இருக்குதானே, அப்ப அதை விரிவுபடுத்துவதே இதன் நோக்கமாக இருக்கிறது. ஆக உலகளாவிய ரீதியில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கின்ற இளநீர் மற்றும் அது சார்ந்த நீர் தயாரிப்புகளுக்கு சந்தையில் தற்போது 4 முதல் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதிர்காலத்தில் அது இன்னும் கூடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக எதிர்காலத்தில் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இப்பொழுது அந்த நிறைவாக அவற்றின் புத்தகங்களை

உற்பத்திகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த விஷயம் நடத்தப்படுவதாக அமைச்சர் உப்பாளி பன்னிலகே இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். ஆக இவர் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சர். ஆக இந்த விஷயம் நல்ல விஷயம் இல்லையா? எங்களுக்கு இருக்கின்றவற்றை நாங்கள் சரியாக செய்து கொண்டால் நாங்களும் உலக சந்தைகள் வியாபாரம் செய்து அதிகமான பணத்தை உள்ளே எடுத்துக் கொள்ள முடியும். சோ இந்த மாதிரி விஷயங்களை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கு 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076-76-70-76.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
6: பிள்ளையார் சுழி போட்டு
5: இம்மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கு 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
5: சேஷினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
7: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
8: நிலா காயும் நேரம் சரணம்.
7: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
9: மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை திரும்பினேன் உயிரே.
7: இதயத்தின் ஓசை.

கிழமை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

என்பை வசந்தத்தை ஸ்டாரத்திலேயே வந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் இயக்குநர் வெற்றிமாறன். இவர் உண்மையிலேயே ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர், அதே போல ஆங்கிலத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். சிறப்பு இல்லையா?

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்போதும் உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதான் சொல்றது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கல், எப்போதுமே உறுதியான கம்பிகள் சரிதானே. அதே போல முக்கியமான விஷயம் இருக்குது, அதாவது நீங்கள் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக கட்டாயம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கை கொடுக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்தால் மாத்திரமே இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும். அப்படி கை கொடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வெளித்திட்டத்தில் நாங்கள் எப்போதும் கை கொடுக்க வேண்டும். போதைப் பொருள் விநியோகம் பற்றி உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படும். இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே போல தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செலவழிக்கிறது ஜனதா ஸ்டீல் சொந்தங்கள். ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே கூரியின் கீழ் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் போக்குவரத்து செலவுகளை கட்டாயம் கொடுத்துக்கலாம். நாங்கள் எப்போதுமே நாங்கள் தொலைநோக்கு பார்வையாக இருக்கணும் இல்லையா. எங்களுடைய செலவுகளை நாங்கள் எப்போது குறைத்துக் கொள்ள முடியும். அதே போல அந்த செலவுகளுக்கு ஏற்றால் போல் சரியான தரமான விஷயத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். அதான் சொல்வது நான் ஜனதா ஸ்டீல். இப்போது இருக்கின்ற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்வான்ஸுங்க, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ். நம்ம ஒன்று சொன்னால் அவங்க 10 சொல்கிறாங்க, அந்த 10 சரியாக இருக்குது இல்லையா. வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதோட புதுசு புதுசான விஷயங்கள்ல சிந்திக்கிறாங்க. ஓ இப்போ இப்படியாக இருக்கிற அந்த குட்டிஸ்க்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இல்லையா, நாங்கள் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும். ஆக அவர்களுக்கு தேவையான சரியான ஊட்டச்சத்துக்களை வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயல்பாடுகள், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வைத்திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சிகள் படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது அங்கம்பீடியா ப்ரோ MFGM. ஸோ இன்றைக்கு பெருசாக யோசிக்கிற குட்டீஸ்களுக்கு ஸ்மார்ட் தயாரிப்பு சொல்லலாம். கூடுதல் இவர்களுக்கு பொதுப் பேக்கெட்டை பார்க்கவும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயல்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களிடம் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டி ஆகும்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இது மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக உள்ளார். இன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு ஏற்கனவே எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவில் ஆஜராக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொள்ளுப்பேட்டை 6வது ஒழுங்கையில் அமைந்துள்ள வீடமைப்பு தொகுதியொன்றில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கொள்ளுப்பேட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு
3: வருகின்றன.
4: அமெரிக்காவின் மிகப்பெரிய பாடசாலைகள் அமைந்துள்ள நியூயார்க் நகரில் பொது பாடசாலைகளில் கல்வி பயிலும் 13 அல்லது 14 வயதிற்கிடைப்பட்ட மாணவர்கள் AI தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட உள்ளது. அடுத்த வாரம் முதல் குறித்த தடை அமலுக்கு வர உள்ளது. மாணவர்களின் கல்வியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது அறிவாற்றல் வளர்ச்சியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டும் பல அறிக்கைகளுக்கு மத்தியிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கிராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப் பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

இப்பதான் ரஜினிகாந்த் அப்படியே கீழே படுத்து எழும்புவார். அந்த படம் பார்த்தவங்களே தெரியும். இந்த படம் பார்க்காதவங்க யார் இருக்கிற சந்தோஷமாக எடுத்திருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சி. ஏராளமான விடயங்களை நான் உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கின்றேன். ஒரு சந்தோஷமான செய்தி, அதாவது சந்தோஷமான செய்தி சொன்னால் எங்கள் நாட்டுக்கு ஒரு வரவு வரும்போது, எங்களுக்கு லாபம் ஈட்டும் போது, அல்லது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரவு கிடைக்கும் போது, அதன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது சேவைகள் கிடைக்கும் இல்லையா. பாருங்கள், நடப்பு ஆண்டில் முதல் 6 மாதங்களில் இலங்கைக்கு 316,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக இலங்கை சுங்கம் அறிவித்திருக்கிறாங்க. இந்த வாகன இறக்குமதி மூலம் பாத்தீங்கன்னா 512.547 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாடாளுமன்றத்தின் வழிகள் மற்றும் வழிவகைகள் குழுவின் சுங்க செயற்பாடுகள் மற்றும் வருமான செயல்திறன் குறித்து மீளாய்வு கூட்டத்திலேயே இந்த தரவுகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாகனம் தொடர்பான வரி வருமானத்தில் சிற்றுண்டுகளின் இறக்குமதி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இதில் பாருங்கள், இதன் முக்கியமாக மூலம் 386.726 பில்லியன் ரூபாய் வருமானம் பெறப்பட்டிருக்கிறது. வாகன பிரிவில் 1000 சிசி குறைவான இயந்திர திறன் கொண்ட பெட்ரோல் சிற்றுந்துகள் அதிக வருமானம் ஈட்டி தந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. 137.4 பில்லியன் ரூபாயான வருமானத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறதாக ஜூன் 30 நிலவரப்படி இலங்கை சுங்கம் மொத்தம் 1.379 டிரில்லியன் ரூபாய் வருமானத்தை பதிவு செய்திருந்தது. ஆனால் இது இந்த காலப்பகுதிக்காக நிர்ணயிக்கப்பட்ட 1.061 டிரில்லியன் ரூபாய் என்ற இலக்கை விட அதிகமாக இருக்கிறது. ஆக நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாக இருக்கிறதான். இது ஒரு சந்தோஷமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. சரி சொந்தங்களே, இன்னமொரு செய்தி இருக்கிறது. நாங்கள் உலகம் 26 இடம்பெற்ற அந்த விபத்திலிருந்து நாங்கள் நிறைய பேர் இன்னும் மீளவில்லை. ஆக இந்த பனிப்பாறை இடிந்து விழுந்து ஆற்றில் விழுந்து அது பெரிய ஒரு வெள்ளப்பரப்பாக மாறி மிகப்பெரிய ஒரு சேதத்தை கொண்டு வந்து சேர்த்தது. நேபாளம் திபெக் எல்லையில் கடந்த 26 இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த இமயமலையிலிருந்து இந்த பனிப்பாறை விழுந்து இப்படியான விஷயங்கள் நடைபெற்றது. இதன் காரணமாக அங்கே கொஞ்சம் பதட்டம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இன்னமொரு செய்தி, அதிர்ச்சியான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டின் தேசிய பருவநிலை மையத்தின் துணை இயக்குநரான, அதாவது சீன நாட்டின் தேசிய துணை இயக்குநரான காவோ ராங் என்ற அந்த நிபுணர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். கடந்த 60 மேலாக திபெத் பீடபூமியின் பனிப்பாறை பகுதி 24% மேல் சுருங்கி இருக்கிறது. சுமார் 7000 சிறிய பனிப்பாறைகள் முற்றிலும் மறைந்து விட்டன அப்படின்னு அவர் அதிர்ச்சி தகவலை கொடுத்து அவர் சொல்லியிருக்கிறார். வரும் காலத்தில் திபெத் பீடபூமி முழுவதுமாக இருக்கின்ற பனிப்பாறைகள் கட்டமைப்பு உறுதன்மை மேலும் குறையும். அதன் காரணமாக பனிப்பாறை பேரிழப்புகள் அடிக்கடி நிகழ வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த இழப்பு இதோட முடியாது, அடிக்கடி வரும் என்று சொல்லி அவர் எதிர்வு கூறியிருக்கிறார். ஆக இதுவும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம்.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8.
2: லெஜண்ட் சார் நீங்க.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட்டெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: இன்னைக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன், தொழில் தொழிலாயிரும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

இன்று இயக்குனர் வெற்றிமாறனின் பிறந்த தினம். ஒரு திரைப்படம் முடிந்த பிறகும் அதில் சொல்லப்பட்ட கதை நம் மனதுக்குள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அந்த படைப்பின் பின்னால் ஒரு சிறந்த கதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட தனித்துவமான கதை சொல்லிதான் இயக்குனர் வெற்றிமாறன். 1975 4ம் தேதி பிறந்த இவர் இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். 2007 தனுஷ் நடிப்பில் வெளியான கொல்லாதவன் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக வெற்றிமாறன் அறிமுகமானார். அதன் பின்பு ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை என தொடர்ந்து பல குறிப்பிடத்தக்க படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு இவர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை இவர் பெற்றார். அதே திரைப்படத்தில் நடித்த தனுஷும் இந்த திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார். விசாரணை திரைப்படம் இந்தியாவில் சார்பில் ஆஸ்கார் விருதுக்கான அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக தேர்வு செய்யப்பட்டு உலக அளவில் கவனம் பெற்றது. சமூகத்தின் விழிப்பு நிலை, மக்களின் வாழ்க்கை, அவர்களின் போராட்டங்கள், அதிகார அமைப்புகள் என பல முக்கியமான விஷயங்களை தனது திரைப்படங்களின் மூலம் அழுத்தமாக பதிவு செய்தவர் வெற்றிமாறன். தற்போது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரைப்படம் தான் அரசன். சிலம்பரசன் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியுள்ளது. விஜய் சேதுபதி, சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா, யோகி பாபு உள்ளிட்ட பலரும் இந்த திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி இது. தமிழ் முருகன் என்ற புதிய திரைப்படத்திற்காக இந்த கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது. இந்த திரைப்படத்திற்கு சாய் அபியாங்கர் இசையமைக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை, அசுரன் என பல வெற்றி திரைப்படங்களை தந்த இந்த கூட்டணி மீண்டும் இணைவது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். ஒரு இயக்குனரின் அடையாளம் அவர் எத்தனை திரைப்படங்களை இயக்கினார் என்பதில் மட்டுமில்லை. அவர் இயக்கிய திரைப்படங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மக்களை சிந்திக்க வைக்கின்றதா என்பதில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தனித்துவமான இயக்குனர் வெற்றிமாறனுக்கு வசந்தத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.

பாருங்கள். வீட்டுக்கு ஒரு வாகனம் வேணுங்க, 40 வருட காலம் நம்பிக்கை வேண்ட பஜாஜ் த்ரீவீல் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. 236 cc இன்ஜின் கெப்பாசிட்டி, அதுபோல டிஜிட்டல் மீட்டர் இப்போ புதுசாக வந்திருக்குது பாத்தீங்கன்னா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது நாங்கள் ஏன் மிஸ் பண்றோம்? பஜாஜ் த்ரீவீல கட்டாயம் வாங்குங்க. வாங்கினா உங்களுக்கு தெரியுமா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்க வேணாலும் எடுக்க முடியும். பஜாஜ் த்ரீவீல் சொன்னாலே பிராண்ட், அந்த பிராண்டுக்கு தெரியும். பஜாஜ் த்ரீவீல் தான் எப்போதுமே யாருமே வாங்குறது தானே, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பஜாஜ் த்ரீவீல் வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு நன்மை இருக்கிறது. அதே போல 40 வருட கால நம்பிக்கை வேண்டும் ஒரு நிறுவனம் சொன்னாலும் அது பஜாஜ் த்ரீவீல் தான். ஆக இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எல்இடி லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி சும்மா கலர்ஃபுல்லா இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்க பஜாஜ் த்ரீவீல். ஸோ மிஸ் பண்ணாம நீங்க வாங்குங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்படி இருக்கும்போது சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலைத்திட்டம் தான் டேக் கேர் வேலைத்திட்டம். இந்த டேக் கேர் வேலைத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது வீதி விபத்துகளை குறைக்கும் வண்ணம் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த வீதி விபத்துகளை குறைப்பதன் வண்ணம் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்டமாக இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக கருத்தரங்கு வடிவிலும் அதே போல நாடக வடிவிலும் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே பார்க்க வேண்டிய விடயமா இருக்கிறது. சரி, இன்னும் முக்கியமான விடைகள் இருக்கிறது. அதாவது ஒரு அறிவித்தல் இருக்குதுங்க, இந்த பட்டம் விடுவது எல்லோருக்கும் ஆசைதான். நாங்கள் சின்ன பிள்ளைல இருந்து படிச்சிருக்கோம், பட்டம் விடுவோம் பட்டம் விடுவோம் பாலா ஓடிவா அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த பாடலாம் இருக்குதோ இல்லையே தெரியா. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட்டமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் சொல்லுகின்ற விஷயத்தை நான் சொல்றேன். இந்த பட்டம் விடும்போது நீங்கள் பொதுவாக மைதானங்களில் போய்விடுங்க அல்லது வயல்வெளியில் போய்விடலாம், சரிதானே? ஆனால் இந்த மின் கம்பங்கள் இருக்கின்ற இடத்துல, சரியா, உயரழுத்த மின் பாதைகள் மற்றும் துணை மின் நிலையங்களுக்கு அருகில் வந்து பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய மின்சார அமைப்பு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. காரணம், பட்டங்கள் மற்றும் நூல்கள் பார்த்தீங்கன்னா உயர் அழுத்த மின்கம்பிகள் போய் சிக்கியது காரணமாக பல மின்பாதைகள் தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுடன் இது தேசிய மின் அமைப்பில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை கடுமையாக பாதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவசரகால நடவடிக்கைகளுக்காக சில மின் விநியோக பாதைகள் தற்காலிகமாக துண்டிக்கப்பட வேண்டிய நிலைக்கு இது தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பட்டம் விடுறது பிரச்சனை பாருங்க, நீங்க சின்ன ஒரு பட்டம் தான் விடுறீங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது. பட்டம் விடும்போது பார்த்து விடணும், சரியா? எனவே தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பு வழங்குமாறு தேசிய மின்சார அமைப்பு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்க பட்டம் விடுங்க, இந்த பட்டம் விடும்போது சரியா நடத்த மின்கம்பங்கள் இருக்குதா, சோ விஷயம் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு பட்டம் விடுங்க. பட்டம் விட்டுட்டு மேலேயே பார்த்துட்டு இருக்குதுல்ல, பக்கத்துல கம்பியும் இருக்கும், அதையும் பார்க்கணும்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க

0: சித்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
3: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
4: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
3: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
5: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

இந்த எஸ்தலத்திரையாக வந்து கொண்டிருக்கிறார் தயாரிப்பாளர் இயக்குனர் வெற்றி மாறன். இவர் சாதாரண நாள் கிடையாது, சிறந்த இயக்குநருக்கான தேசிய திரைப்பட விருது 2011 அதே போல ஆனந்த வீரர் டாப் 10 மனிதர்கள் விருதில் 2016 இவருக்கு கிடைத்தது.

0: இசை உலகின் நட்சத்திரம்.
1: வணக்கம், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சிடிஆர்நெட் பைக், பேர் வச்சனால சும்மா அதிரது இல்ல. சோ சிடிஆர்நெட் பைக் கொண்டு வாங்கினா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுக்கு. அதாவது மாசத்துக்கே ஓடும், பெட்ரோல் வாசத்துக்கே ஓடும் அப்படின்ற பைக் சொன்னா அது சிடிஆர்நெட் தான். சோ சிடிஆர்நெட் வாங்கிக்கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு இருக்கலாம், அதே போல குடும்ப பயணங்களும் இல்லாத விஷயத்துக்கும் இந்த சிடிஆர்நெட் பைக் வந்து மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறது. ஆக இப்போ வர்ற பைக்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. சோ நிறைய வசதிகள் இருக்குது. சோ இத செல் ஸ்டார்ட் இருக்குது. இப்படியான வசதி எல்லாம் இருக்கும்போது நாம ஏன் சிடிஆர்நெட் வாங்கக்கூடாது? வாங்குங்கோ என்று சொல்றேன். அதே போல மெல்வாக்கி யூஎஸ்டி கம்பிகள் எப்போதும் உறுதியான கம்பிகள். உறுதியான கம்பிகளை கொண்டு நாங்கள் வீடுகளை கட்டும் போது, கட்டிடங்களை கட்டும் போது எப்போதுமே அது பரம்பரைக்கு உழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போறதாக நீங்க மிஸ் பண்ணாம நீங்க மெல்வாக்கி யூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்கள். உங்களுக்கு எப்போதுமே அது உதவியாக இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் பாவனை என்பது எங்களுடைய இளைஞர் சமுதாயத்தையும் எதிர்கால நாட்டின் வளர்ச்சியையும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதாக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு தீங்கி விளைவிக்கும் போதைப் பொருள் தரப்பு தேசிய வேலைத்திட்டத்தில் நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயம் தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இது பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக நாங்கள் உதவி செய்ய வேண்டும். யாரோ ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிக்கி தவிக்கிறான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அழைப்பு ஏற்படுத்தி அந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் அதிகமான இப்பொழுது இருக்கின்ற குட்டிஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க. ஆக இந்த சின்ன வயசா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிதாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நாம நினைக்கிறத விட அதிகமான விஷயங்களை பாக்குறாங்க, கேட்கறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதை விட புதுசு புதுசா சிந்திக்கிறாங்க, புதிய விடயங்களை தேடி தேடி படிச்சு கொள்றாங்க. சோ எங்களுக்கு தெரியாத விடயங்கள் நாங்கள் அதிகமாக நாங்கள் இருக்கிற சின்ன காலத்துல பாத்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லாம் சொல்லி போயிருவோம். ஆனா இப்போ சின்ன பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தேடி தெரிஞ்சு கொள்றார்கள். அவர்களிடம் எது கதைத்தாலும் தெரிகிறது. சோ அந்த மாதிரியான காரியங்கள் சில விஷயங்கள் செய்யும் போது அவரோட இவங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சில விடயங்களை செய்தார்கள். இப்படிதான் இருக்கும்போது நாங்க என்ன பண்ணணும் சொன்னா அவர்களுக்கு தேவையான சரியான விஷயத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது ஊட்டச்சத்து வழங்க வேண்டியது மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பாக எங்களுக்கு இருக்கிறது. ஆக இரும்பு சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல முக்கிய ஊட்டச்சத்துகளுடன் மன வளர்ச்சி மற்றும் மூளை செயற்பாடு, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் வளர்ச்சி, செரிமானம் மற்றும் தெளிவான பார்வை திறன் ஆகிய 5 முக்கிய வளர்ச்சி படிகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றதான் அங்கபீடியா ப்ரோ MFGM. மறந்துடாதீங்க சொந்தங்களே, இன்னைக்கு பெருசா யோசிக்கிற குட்டிஸ்களுக்காக ஸ்மார்ட் தயாரிப்பு தான் இந்த தயாரிப்பு. கூடுதல் விவரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொது பேக்கெட்டில் பார்க்கவும். சீரான மற்றும் விதமான உணவு பழக்க வழக்கங்களுடன் சரியான வெளிப்புற தூண்டுதல்கள் மற்றும் செயற்பாடுகளை நாங்கள் எப்போதும் ஊக்குவிக்கின்றோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தொடர்பான விஷயங்களுக்கு தகுதியான சுகாதார நிபுணர்களின் ஆலோசனையே சிறந்த வழிகாட்டியாகும். ஆக இந்த விஷயங்களாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போது நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இன்றைய நிகழ்ச்சி இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துடன் தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். ஒலிக்க வருகின்ற பாடலோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ரொஃபினா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புனே சரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் அலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் விருது பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
6: நன்றி புவனே. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். தொடர்ந்து மிதந்திருக்கலாம் செவிகளுக்கு விருந்தாய் வசனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நீரப்காலை 10 மணி.

2.8 வசந்தம் FM அனுசரணை வழங்குவதில்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சற்று முன்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். இன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு ஏற்கனவே எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். இதேநேரம் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பாணையின் பேரில் அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 10ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழான 7வது மீளாய்வு தொடர்பில் நாட்டின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக இந்த குழு வருகை தரவுள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையில் நாட்டில் தங்கியிருக்கும் பிரதிநிதிகள் அண்மைய பொருளாதார முன்னேற்றங்கள், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால கட்டமைப்பு ரீதியிலான பிரச்சினைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: வியட்நாமில் இடம்பெற்று வந்த பாரிய போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 11 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் 227 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏனைய குற்றவாளிகளுக்கு 18 மாதங்கள் முதல் ஆயுள் தண்டனை வரையிலான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரான்சிலிருந்து வியட்நாமுக்கு விமானம் மூலம் போதைப் பொருள் கடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்தே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
5: மக்கள் சூடிய
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
6: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
7: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்தபுராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்தபுராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் திரவானொலி வஸ்தமிப்பும் நேரம் இப்போது காலை 10:13 நிமிடமாகின்றது. இனிமையான சுபகை பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்தின் சவிகளுக்கு விருந்தா இராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 12 மணி வரை உங்க மனதுக்கு பிடித்த பாடல்களை நீங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியின் வாயிலாக விரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா வலிமை போலவே எங்களுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். சொந்தங்களே 0121-75-0015 or 0121-75-111 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே நேரத்தில் தொடர்ந்தும் பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். யாருக்காக எல்லாம் பாடல் விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ எல்லாருக்காகவும் அருமையான பாடல் அடுத்தும் ஒலிக்க தயாரா இருக்கு.

0: இனிமையான பாடல் ஒன்று சந்தோஷமாக வசத்தின் ராகம் சுகமானது ஹெல்ஷின் வாயிலாக நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும், டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக, அதாவது வந்து வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு போட்டுற விஷேடமான ஒரு வேலை திட்டம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா டேக் கேர் வேலை திட்டம். நாங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா வீதிகளை பயணிக்கிற ஒவ்வொரு நொடிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம் வசந்தகுமார் இணைந்திருக்கிறார். பேசலாம், வணக்கம்.
1: நன்றி.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சுபஹிட்பாடுகளோடு சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நேரம் காலை 10:30 நிமிடமாகிற நேரம் அப்படியே நாங்க பனாவத்த பக்கம் போயிட்டு வரலாம். சரோஜினி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான சந்தோஷமான வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?
1: இடைக்கால
0: நடிகர் இடைக்கால நடிகர்கள் யார ரொம்ப பிடிக்கும்? இடைக்கால நடிகருக்குள்ள தனுஷ் பிடிக்குமா? சரி, எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. நடிகை எல்லாரையும் பிடிக்குமா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க சரோஜினி, அடுத்து ஒரு அருமையான பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க. அந்த பாடல்
1: கொழும்பு பதினாலு மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கிரிகில ராஜலட்சுமி, பருத்துத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி, அன்பு சகோதரி சித்ராவுக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும் பாடலை உள்பிறப்புங்க.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
2: கண்ணே பொட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா குளிர் என்ன அடிக்க

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்றி.

0: சேவைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
1: ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.

சுகமாய் பாடல்களோட சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். உங்கள் சொந்த பிரச்சனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நேரம் ஏராளமான சிந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். குறிஞ்சாக்கணியிலிருந்து அசுர்டின் இணைந்திருக்கிறார். இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி

நூர்ஜஹான், அன்வர், ஜாரித், ரினா, ரிகாஸ், ரியாசத்காக ஒரு அருமையான பாடல் விபி கேட்டிருக்கிறார். ராஜகோபால் பாலா இணைந்திருக்கிறாங்க வெள்ளவத்தையிலிருந்து. தர்ஷினி கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தொண்டைமாந்தாறிலிருந்து எங்களோடு வந்து சுதன் இணைந்திருக்கிறார். இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு அவர் இணைந்திருக்கிறார். தியாகு ஜனா கல்முனையிலிருந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். திபிரிகு சரது ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். பூனாக்கிலிருந்து ஜெயஸ்தாஸ் இணைந்திருக்கிறாரு. துஷியா, சந்தோஷ், அதனேற்று பிரியா, சஞ்சய்க்காக ஒரு அருமையான பாடல் அடுத்தும் தாங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஒரு குழுவத்து தமிழ்நாடு தோட்டம் அறிமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாராம். அதே நேரத்தில் வந்து நமா ரூபன் இணைந்திருக்கிறாரு. யாழ்ப்பாணத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவரும் உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டிருக்கிறார். ஜமுனா இணைந்திருக்கிறாங்க. அப்புதலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. எனக்காகவும் ஒரு அருமையான பாடல் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே போல எங்களோடு வந்து முருகன் இணைந்திருக்கிறாரு. சங்கானையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். புவனேஸ்வரன், மங்கேட்கரிசி, சென்ட் ஜான் டில்லடிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்க. அதே போல எங்களோடு வந்து ரொசலையிலிருந்து மோகன் இணைந்திருக்கிறாரு. அவரும் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். மயிலங்காடு யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களோடு வந்து தர்ஷன் இணைந்திருக்கிறாரு. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் டெடிகேட் பண்றேன். சொந்தங்கள் எல்லோருக்காகவும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான

கொடுத்த பொம்பளனை பாலத்தான் சுருட்டிக்கிட்டு கும்பிடு எங்கும் பலனி தென்மதுர தேரை என்ன பாரு ஒரு பார கண்ணெறிஞ்ச புருஷாடி உனக்கு ஒன்று தேவை தென்மதுர தேரை என்ன பாரு ஒரு பார கண்ணெறிஞ்ச புரு

இது இலக்கு இருக்கு அடி போனக்கு இன்னும் இருக்கு ஊக்கரத்தை இறக்கு ஓமுருக்கு இன்னும் எதுக்கு புத்தி இலக்கு இருக்கு அடி போனக்கு இன்னும் இருக்கு ஊக்கரத்தை இறக்கு ஓமுருக்கு இன்னும் எதுக்கு பாலாட்டி புட்ட வகையில்லாம மாட்டிக்கிட்ட

0: கொஞ்சம் மனம் இறங்கு, தண்ணி போடா எடுத்து தங்க, நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
1: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
2: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
2: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
2: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
2: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்.
3: தொடர்புகளுக்கு 0776 76 70 76.
4: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.6 102.8.
5: ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: டேய் சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும். இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீர சூர
1: அடிக்கதவா.
0: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
2: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்சவண்டா.
2: துணிஞ்சவண்டா
0: யாரடா போடுறீங்க?
2: யார

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 இந்திய மீனவர்கள் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 22 தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து குறித்த 9 மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலைமையினால் ஏற்பட்ட வறட்சி காரணமாக சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீட்டுத் தொகை இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளால் பயிர் சேதம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகளின் களத்திற்கு சென்று சேதங்களை பரிசோதித்து மதிப்பீடு செய்தனர். இதன்படி மதிப்பீடு செய்யப்பட்ட காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை இன்று முதல் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: புதுடெல்லியில் நடைபெறவுள்ள 18th பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை முன்னிட்டு எதிர்வரும் செப்டம்பர் 11 தேதி டெல்லியில் உள்ள அனைத்து மத்திய மற்றும் டெல்லி மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுடெல்லியில் எதிர்வரும் செப்டம்பர் 11 முதல் 13 தேதி வரை பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சுமார் 30 உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சுமதி பாடல்களோடு வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும். நேரம் இப்போது 11:09 ஆகின்றது. இந்த நேரம் அழைப்பில் இந்த மன தீரத்தின் முதல் நேரம் வந்திருக்கிறார் பதிவுதி. வணக்கம்.
1: வணக்கம், நான் மருதமணிந்து பதிவுதீன் பேசுறேன். நீங்க சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன். நீண்ட நாளை பிறகு வசந்தம் வானொலியிலே ராகம் சுகமாத நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க, மருதமுனை பக்கமெல்லாம் அப்படி இருக்கு பதிவுதி?
1: மருதமுனை பக்கம் எல்லாம் அப்படியே வெயிலா தான் இருக்கு,
0: ரொம்ப வெயிலா இருக்கு. இருந்தாலும் பாடல்கள் கேட்டு ரொம்ப கூலா இருக்கிறீங்கன்னு
1: சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா, ஆமா, வசந்த வானொலி பாடல் கேட்கின்ற போது அந்த சூடெல்லாம் விளங்காது, கூலா தான் இருக்கு.
0: சரி, இப்ப சொல்லுங்க, வேலையில இருக்கிறீங்களா வீட்லயா?
1: வெள்ளிக்கிழமை என்றால் விடுமுறையாக இருக்கின்றோம், வீட்டோட தான் இருக்கு.
0: வீட்டுல இருக்கிறீங்க, சொந்தங்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
0: சரி, ஓகே பதிவுதி, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னாங்க?
1: பாடல் கேட்பது எனவே மறைவு மக்கள் மற்றும் மருதமனை கஸ்வின், அப்துல் நாகர், பாண்டிருப்பு கமலன், அதே போன்று பாண்டிருப்பு ஆதித்யன் தேநீர் கடை உரிமையாளர் அவருக்காக இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காக கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மைக்கு சொந்தங்களே. இதே போல நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க தொடர்ச்சியாக எங்களுக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தலாம். 01212 15 00 01 அல்லது 01212 15 111 க்கு கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: பதினாறு வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க்ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.

0: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: பெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 11:29 நிமிடமாகின்றது. இந்த நேரத்தில் மீண்டும் JKR சம்பந்தமாக ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஊற்ற விஷயமான ஒரு வேலைத்திட்டம் தான் இந்த JKR வேலைத்திட்டம். வீதிகளில் நாங்களும் பயணிக்கிற நேர்களை மிக மிக அவதானத்தோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது அழைப்பில் இருந்திருக்கிறாங்க மும்தாஸ் பீகம், கொழும்பு 14 இருந்து. வணக்கம்.
1: அன்பான காலை நேர் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க
1: மும்தாஸ்? நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். என்ன தடுமாற்றம் ஆரம்பத்திலே? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, சமையல் வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பீகம்?
1: இன்னும் இல்ல, இதுவும் பரோட்டா,
0: இதுக்கு பிறகுதான். சரி, ஓகே. பொழுதெல்லாம் அப்படி போகுது என்று, ரொம்ப பிஸியா?
1: என்ன
0: பாடல்
1: நீங்க கேட்ட படத்துல? அடியே மன நின்னா நிக்காதடி.
0: சரி, ஏன் இந்த பாடல் பிடிக்கும்?
1: டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ஓகே. யாருக்காக அந்த பாடல்?
1: எனக்காகவும் அன்பு கணவருக்காக எல்லா மகளுக்கும் முக்கியம் உங்களுக்கும் போனஸ் நந்தகுமார் சார் இருக்காங்க.
0: சரி, நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக, முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
0: புதுமைகளோ

பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் ராகம் சுகமானதர்கள் சூடு இணைந்திருக்கிறோம். நேரம் 11:42 நிமிடமாக இந்த நேரம் என்னோட பேஸ்புக் பக்கமாக இணைந்திருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். சுபாஷினி இணைந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சத்தமா சந்தோஷமா வீட்டில் கட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பனாவத்திலிருந்து நிகழ்ச்சி ஓடி நின்றிருக்கிறாங்க சுபாஷினி. ஸ்பெஷலா தன்னுடைய அன்பு கணவர் அதே போல அன்பு மகன் காக பாடல் பிபி கட்டிருக்கிறாங்க. அஸ்வினி இணைந்திருக்கிறாரு, சிங்காரவத்திலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதனிடம் நிர்மலா பாலா இணைந்திருக்கிறாங்க, பருத்தி துறையிலிருந்து அருள் மொழி இணைந்திருக்கிறாங்க, அஜித் இணைந்திருக்கிறார், அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா மஸ்கேரியால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு. அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாங்க ஷை டீன் இணைந்திருக்கிறாரு, வி உயாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், ஸ்ரீ ரூபி இணைந்திருக்கிறாங்க, அவங்களும் வந்து தெமுத்திரையிலிருந்து இணைந்து கொண்டு ஆதித்யா கோகுலுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சத்யரூபன் இணைந்திருக்கிறார் உருவளுக்காக பாடல் பிபி கட்டு புத்தளத்திலிருந்து. அதே போல எங்களோடு இணைந்திருக்கிறாங்க கமல் பெரிந்து மூர்த்தி இணைந்திருக்கிறார் மூதூர் பட்டித்திரையிலிருந்து, நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராக கேட்டிருக்கிறேன்.

சொல்லியிருக்கிறார். அதே போல ஹேட்டன்ல இருந்து வசீகரன் இறந்திருக்கிறாரு, ஃபிர்தவுஸ் இறந்திருக்கிறார், அவரும் முருகனுக்காக பாடல் பேபி கேட்டிருக்கிறாரு. அதே நேரம் ரஃபி இறந்திருக்கிறார், அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பண்டார விலையிலிருந்து எங்களோடு பத்தையன் சொன்னா மேனும் இணைந்திருக்கிறாங்க, சொந்தங்களுக்காக அவங்களும் பாடல் பேபி கேட்டிருக்கிறாங்க. திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து சிவராஜா இணைந்திருக்கிறார். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அக்கரைப்பற்று பப்டியிலிருந்து நிசார் இணைந்திருக்கிறார். தர்ஷன் இணைந்திருக்கிறார். உறவுகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் பேபி கேட்டு அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு சுபகிப்பாடல்

0: நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம். சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-7670-776.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். டேக் கேர், டேக் கேர். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

மிக்காரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்திருக்கலாம் என்பது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் அபுல்ஹாசன். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வரக்கமன் விசந்தங்களே.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் நண்பகல் 12 மணி.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது. IMF பிரதிநிதிகள் அடுத்த வாரம் இலங்கைக்கு. ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான அறிக்கை எதிர்வரும் 7 திகதி சமர்ப்பிப்பு. கொள்ளுப்பிட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து பல கோணங்களில் தொடரும் விசாரணை. வியட்நாமில் 11 பேருக்கு மரண தண்டனை. இலங்கை கிரிக்கெட் வீரரின் இமாலய சாதனை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். இந்நிலையில் வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் 10 திகதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதியின் கீழான 7 மீளாய்வு தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காகவே குறித்த குழு இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. எதிர்வரும் 10 திகதி முதல் 23 திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் பிரதிநிதிகள் நாட்டின் அண்மைய பொருளாதார முன்னேற்றங்கள், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால கட்டமைப்பு ரீதியிலான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாட உள்ளனர். நாட்டின் ஊவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மொழித்தீவு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணியின் பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழையின்போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேநேரம் இலங்கைக்கு அண்மித்த அட்சரரேகைகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் நிலையில் இன்று நண்பகல் 12:09 நிட்டம்புவ அல்கம மல்வான அரநாயக மற்றும் மெகாஉகில பகுதிகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோ காலநிலைமையினால் ஏற்பட்ட வறட்சி காரணமாக சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை இன்று முதல் வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, புத்தளம், அனுராதபுரம், புலன்னறுவை மற்றும் மொனராகலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலவிய வறட்சியான காலநிலை காரணமாக நெல், சோளம் உள்ளிட்ட பல பயிர்கள் சேதமடைந்தன. விவசாயிகளால் பயிர் சேதம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிகாரிகள் களத்திற்கே சென்று சேதங்களை பரிசோதித்து மதிப்பீடு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். மதிப்பீடு செய்யப்பட்ட காப்பீட்டுத் தொகை இன்று முதல் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைக்கப்பட உள்ளதாகவும் கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜாசிங் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக பழுதடைந்த நிலையில் காணப்படும் கரதியான பாலத்துக்கு பதிலாக 6,50,00,000 ரூபாய் செலவில் புதிய பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளது. பிரியாந்தலம் முதல் ரத்மலான வரையான பிரதான வீதியுடன் தொடர்புடைய கரதியான பகுதியூடாக செல்லும் குறுக்கு வீதியில் இந்த பாலம் அமைந்துள்ளது. நீண்டகாலமாக பாலம் பழுதடைந்த நிலையில் காணப்படுவதனால் அதனை பயன்படுத்தும் பெருமளவான மக்கள் தினமும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர். இந்நிலைமைக்கு தீர்வாக மேல்மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாகவே புதிய பாலத்தை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கான நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராட்சி, கஸ்பேவ நகரசபை தலைவர் சாமர மத்துமகலுகே, புரலஸ்கமுவ நகரசபை தலைவர் பிரதீப் வெதமுல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய பாலம் அமைக்கப்பட்டதன் பின்னர் குறித்த வீதியை பயன்படுத்தும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிரமங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
2: Thank you.
1: தித்வா அனர்த்தம் காரணமாக சேதமடைந்த மலேக புகையிரத பாதையின் புனரமைப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய பேராதனிய முதல் கொழும்பு வரையான இந்த புகையிரத பாதை சேதமடைந்ததன் காரணமாக ரயில் சேவைகளை வழமைக்கு கொண்டு வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருந்தது. தற்போது பாதையை மீளமைக்கும் பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் பேராதனிய முதல் கொழும்பு வரையிலான புகையிரத மார்க்கம் எதிர்வரும் மாதம் முதல் மீண்டும் பயணிகளின் போக்குவரத்துக்காக திறக்கப்படும் என பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். பட்டம் விடும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இலங்கை மின்சார சபை அவசர எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. தற்போது நாட்டில் நிலவும் காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக பல பகுதிகளிலும் சிறுவர்களும் இளைஞர்களும் ஆர்வமாக பட்டம் விடுகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் மின் விநியோகத்தை கருத்தில் கொண்டு இலங்கை மின்சார சபை முக்கிய எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. அதற்கமைவாக உயர் அழுத்த மின் பரிமாற்ற தடங்கள், மின் கோபுரங்கள் மற்றும் உப மின் நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவதை முற்றிலும் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உயர் அழுத்த மின்கம்பிகளில் பட்டங்கள் அல்லது அவற்றின் நூல்கள் சிக்குவதனால் நாடு முழுவதும் திடீர் மின்தடை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பட்டம் விடுவதற்கு ஈரளிப்பான அல்லது உலோகத்தன்மை கொண்ட நூல்களை பயன்படுத்துவதை கட்டாயம் தவிர்க்குமாறும், இதன் மூலம் மிக கடுமையான மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிராபத்து ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆபத்தான மின் கட்டமைப்புகள் இல்லாத பரந்த மைதானங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளை மாத்திரமே பட்டம் விடுவதற்கு பயன்படுத்துமாறும், பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பில் கூடுதல் விழிப்புடன் செயல்படுமாறும் மின்சார சபை அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. ஜெனீவாவில் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 63வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பான அண்மைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ளது. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் 2026ஆம் ஆண்டு ஜூலை வரையான காலப்பகுதியை உள்ளடக்கிய இந்த அறிக்கையில் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்பு கூறலை வலுப்படுத்தவும், நல்லிணக்கம் மற்றும் சமூக ஆற்றுப்படுத்தலை முன்னெடுக்கவும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், அரசியல் கொலைகள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய கைதுகள் மற்றும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை வரவேற்கத்தக்க நடவடிக்கைகளாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இலங்கையில் நீண்டகாலமாக நிலவும் தண்டனை விலக்கு கலாசாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மேலும் பல நடவடிக்கைகள் அவசியம் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். கொள்ளுப்பட்டி 6வது ஒழுங்கையில் அமைந்துள்ள வீடமைப்பு தொகுதியொன்றில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கொள்ளுப்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சமூக ஊடகங்களில் பெண்ணொருவரின் நிர்வாண படங்களை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் கினிகத்தனியைச் சேர்ந்த 36வயதுடைய நபர் ஒருவர் கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற தனது முன்னாள் மனைவியின் புகைப்படங்களையே இவர் இணையதளத்தில் பரப்பியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கண்டனி குற்றப்புலனாய்வு பிரிவின் கண்டி உபப்பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: வியட்நாமில் இடம்பெற்று வந்த பாரிய போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் 11 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் 227 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏனைய குற்றவாளிகளுக்கு 18 மாதங்கள் முதல் ஆயுள் தண்டனை வரையான சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் ஹா தாங் என்பவருக்கும் அடங்குகின்றார். பிரான்சிலிருந்து வியட்நாமுக்கு விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்தே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. போதைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள், சலவைத்தூள் மற்றும் காஃபி உள்ளிட்ட பொருட்களில் மறைத்து கடத்தப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பிரான்சில் வசிக்கும் மற்றும் கல்வி பயிலும் மாணவர்களை பயன்படுத்தி இந்த கடத்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ரகசிய குறுஞ்செய்திகள் மற்றும் பிறரின் பெயர்களில் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தியும் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை முன்னிட்டு எதிர்வரும் செப்டம்பர் 11 தேதி டெல்லியில் இயங்கும் அனைத்து மத்திய மற்றும் டெல்லி மாநில அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுடெல்லியில் எதிர்வரும் செப்டம்பர் 11 முதல் 13 தேதி வரை பாரத் மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதில் சுமார் 30 உறுப்பு நாடுகள் மற்றும் கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மத்திய மற்றும் டெல்லி அரசின் கீழ் இயங்கும் அனைத்து அரசு அலுவலகங்கள், தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பிரதிநிதிகளின் வருகை, விவிஐபி வாகனங்களின் தடையற்ற இயக்கம் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி
0: வெளியிட்டுள்ளன.
1: இலங்கை கிரிக்கெட் வீரர் தசுன் சானுக்கு கரபியன் பிரீமியர் லீக் வரலாற்றில் புதிய சாதனையொன்றை நிலைநிறுத்தியுள்ளார். கரபியன் பிரீமியர் லீக்கின் 25வது போட்டி சென்ட் லூசியா கிங்ஸ் மற்றும் செயின்ட் கிட்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லூசியா கிங்ஸ் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பிடித்து ஆடிய சென்ட் கிட்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 235 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் தசுன் சானுக்கு 43 பந்துகளில் 121 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தார். இதில் அவர் 39 பதங்களில் சதம் அடித்ததுடன் 20-20 போட்டிகளில் இலங்கை வீரர் ஒருவர் பெற்ற அதிவேக சதமும் இதுவாகும். இந்நிலையில் இலக்கை நோக்கி களமிறங்கிய சென்ட் லூசியா கிங்ஸ் அணி பந்துவீச்சாளர் ஜெரமியா லூயிஸின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 98 ஓட்டங்களுக்குள் சுருண்டது. இதன் மூலம் 137 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சென்ட் கிட்ஸ் அணி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது. IMF பிரதிநிதிகள் அடுத்த வாரம் இலங்கைக்கு. ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான அறிக்கை எதிர்வரும் 7 தேதி சமர்ப்பிப்பு. கொள்ளுபிட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து பல கோணங்களில் தொடரும் விசாரணை. வியட்நாமில் 10 பேருக்கு மரண தண்டனை. இலங்கை கிரிக்கெட் வீரரின் இமாலய சாதனை. இத்துடன் வசந்தம் FM-இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert. நிமிர்ந்த நடை.

0: சரி, பொண்ணுங்க தான் உலகத்தில் எல்லாமே. அதனால தான் பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எல்லாத்துலேயும் பூந்து நம்ம கிட்ட போட்டி போட்டிருந்த எப்படி?
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குலதெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு. வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சீதே, இப்படி இருக்கீங்க, மறுபடியும் அடம் பிடிச்சீங்க, வந்தீங்களா? அபுல் ஹாசனோட பேசணும், ரெண்டு பேரும் விரட்டி வந்துருக்கீங்க.
0: அப்படிதான் அப்படிதான். அப்புறம் சொல்லுங்க அபுல் ஹாசன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லாக்கி நல்லாக்கி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அபுல்.
1: ரொம்ப சந்தோஷம். சின்னவங்களே பெரியவங்களே, ஷார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை என்று ஈரக்கூடிய ஆசிக்கான மதிய நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் கலவரையும் எதிர்விந்தால் இங்க வந்தீங்கன்ற ஆசிக்காயி கேளும்.
0: இணையத்தினூடாகவும் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழவும் முடியும். இப்ப ஆரம்பத்திலே நம்மளோட பேசுறதுக்காக நாயகம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம் நாயகம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப வேற லெவல்ல அட்டகாசமா சந்தோஷமா
1: இருக்கீங்க நாயகம். நாயகம் எங்கிருந்து பேசுறீங்க? ஸ்ரீதேவி
0: என்ன பாடு?
1: நீங்களும் மாற ஆள் தான் நாயகம். நாயகம் தாராளம் பாட்டு கேக்கு. நன்றி
0: நன்றி நிகழ்ச்சியோடு.
1: ஆரம்பத்துல பாருங்க, போடுங்க போடுங்க, பாட்டை போடுங்க, பேசுவோம்.

0: கௌரவம் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல்.
1: நேரம் 12:30.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
4: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ளோசிவ். எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
6: பிள்ளையார் சுழி போட்டு.
5: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: மேக்கப்பே வேணா. சரி, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7575-00 இல்லை என்றால்
1: 0312-7575-1111
0: பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம்
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: இயக்குனர் தயாரிப்பார் வெற்றிமாறன்.

0: இது திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை என்னோட
1: நீங்கள் மாசிக்கா ஜாலியா சந்தோஷமா பேசணும்னு இந்த பக்கம் தான் வரணும். தார் வந்திகா சீதேவி
0: வந்திருக்காங்க. சகு கட்டுவான்ல
1: இருந்து சகு தாத்தா உங்க உமா என்ன?
0: ஹலோ வணக்கம்.
1: என்ன மாமி இந்த அக்கா என்ன எப்படி
2: இருக்கிறீங்க?
1: அவன் மகள் என்ன நல்லா வளர்த்திருக்கிறீங்க புள்ள, ஒரு வார்த்தை கேக்குது இல்ல? நீங்க அவங்களுக்கு
0: இவரு சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு.
1: எல்லாம் கிருபாத்துல ஒண்ணுமீரிசும். சரி அக்கா, நல்லா இருக்கிறீங்களா அக்கா?
0: நெட்டில்
1: ஒட்டி வைக்க பேசுங்க அம்மாவோட.
0: ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? விலங்கல்ல
1: பாட்டு
0: பாடல் கேக்குறதா இருக்கீங்க அம்மா? நீங்க
2: மக்களுக்காகவும்
1: உங்களுக்காகவும்
0: நன்றி.
1: சவுதி போட்ட புள்ள என்ன நீங்க?
0: ஓ, நான் சவுதி தான்.

0: 2.8 வசந்தம் FM. வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த மலேக புகைரத பாதையில் நாவலப்பேட்டி முதல் கம்பளை வரையான பகுதியின் புனரமைப்பு பணிகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என திட்ட பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் 37 இடங்கள் சேதமடைந்திருந்த நிலையில் அவற்றில் 30 இடங்களின் புனரமைப்பு பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன. எஞ்சிய பகுதிகளின் பணிகளும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர விவசாய சேவை நிலையம் ஒன்று இல்லாததால் சிரமங்களை எதிர்நோக்கும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் 1,50,00,000 ரூபாய் செலவில் புதிய விவசாய சேவை நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. புதிய விவசாய சேவை நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 80,000 ஏக்கர் வயல் நிலங்களில் பயிர் செய்கையில் ஈடுபடும் 1,000க்கும் அதிகமான விவசாயிகள் நேரடியாக பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
3: நேபாளத்தில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கில் குறைந்தபட்சம் 2.56 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்கள், வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் அழிவடைந்துள்ளதாக அந்நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆரம்பகட்ட மீட்பு பணிகளின் முதல் 4 மாதங்களில் வீதிகளை அமைப்பதற்கும் தற்காலிக முகாம்களை நிர்மாணிப்பதற்கும் குடிநீர் வழங்குவதற்கும் மற்றும் மின்சாரத்தை சீரமைப்பதற்கும் மதிப்பிடப்பட்ட செலவு சுமார் 52.6 மில்லியன் டாலர்களாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் 20,000 வீடுகளை நேபாள மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியிருக்கும் என்றும் அவற்றில் குறைந்தபட்சம் 7,500 வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனை எதற்காக கந்தன் என்று அழைக்கிறார்கள்? கந்து என்றால் யானைகள் கட்டும் தறி என்று அர்த்தம். அப்படி ஆன்மாக்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பவன், ஆதலால் இவன் கந்தன் என்று அழைக்கப்படுகிறான். கந்து என்றால் நடுவில் இருப்பவன் என்று கூட ஒரு பொருள் சொல்கிறார்கள். சிவபெருமானுக்கும் உமையம்மைக்கும் நடுவிலே இருப்பதால் அவன் கந்தன். அப்படி மூவரும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த திருக்கோலத்திற்கு கூட சோமாஸ்கந்தன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்களுக்குள்ளே சோமாஸ்கந்த மூர்த்தம் ஒரு மூர்த்தம். இன்றைக்கு பலரும் சோமாஸ்கந்தன் என்பதை எழுத்துப்பிழை விட்டு எழுதுகிறார்கள். சோவன்னா மாவன்னா என்று வர வேண்டும். பலர் சோவன்னா மானா போட்டு சோமஸ்கந்தன் என்று எழுதிவிடுகிறார்கள். அது தவறு. சோமாஸ்கந்தன், சோ என்பது சக என்பதனுடைய திரிவு. சக உமா ஸ்கந்தன், இறைவன் ஆண்டவன் சிவபெருமான் உமையம்மையோடும் முருகப்பெருமானோடும் சேர்ந்திருக்கின்ற மூர்த்தம் தான் சோமாஸ்கந்தன்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு
3: 076-76-76-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
5: 102.6 102.

0: மனசை மடிக்கி வச்சு இடுப்புல சொல்லி வச்சுக்கா ஒன்றை கொடுத்து அயன் பண்ணி சொல்லி
1: கொடுத்துருப்பாருக்கும். சரி, கண்ணுப்பட போகுத யாத்திரை படத்தில இருந்து எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளயும் வந்தாச்சு.
0: இப்ப எங்க பரதா தாத்தா வந்தீங்க என்ன?
1: சரி, நம்மளோட பரதா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறமா.
0: வெளியவன்
1: பாடல் கேக்குறதா இருக்கீங்கம்மா?
2: மகள், நாங்க எங்க குடும்பத்தா இருக்கோம், பசங்க கேட்கும் குடும்பத்தாருக்கும், எங்கட அமுல்நாக்கும் உங்களுக்கும் எனக்குமா கேட்போம்.
0: உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டுகள் பிடிக்கும்? மடிச்சு சுருப்பி வச்சு அந்த மாதிரி பாட்டுகள்?
2: அந்த மாதிரி போட்டாலும் பரவாயில்ல.
0: சரி, நன்றி.
1: நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். அதே நேரம் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சி கேட்டு மகிழவும் முடியும்.

0: அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக ஒளித்துகிறது பாடல்.
1: நேரம் 1:17.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: ஆகாது ஆகாது
1: கட்டுற கல்ல கட்டி கிணத்துல குளியான்னு சொல்லிருக்கான பாருங்க, இப்படி பாடுபட்டியா புடிய மாறுவலன்னு.
0: அது அந்த பாடல் வந்து அது ரோஜாவுக்காக பாடிய,
1: ரோஜாவுக்காக இருக்கிற எல்லா ரோஜாவுக்காக ராஜா சீரழிஞ்ச பாட்டு. பாவம்
0: சிவபாலன் வந்திருக்காங்க. வணக்கம் சிவபாலன்.
1: வணக்கம் ஆனந்த்.
0: வணக்கம், எப்படி
1: இருக்கீங்க? அதுதான் எப்படி சொல்லுங்க சீதை, எங்க இருக்கீங்க? எப்படி ஊர் பக்கம் எல்லாம் மழையா வெயிலாம் காட்டா புயலா சுனாமியா?
2: இங்க எல்லாம் வெயிலா இருக்கு, கடற்கரை ஓரம் எல்லாம் கடமையான வெயிலா இருக்கு. மாடுகள் தண்ணி குடிக்க மாட்டேன்ன்ற உப்பு தண்ணி வேண்டாம.
1: நீங்க எங்க கடலோரத்துக்கு போனீங்க?
2: பாடல்
0: கேக்குறதா இருக்கீங்க?
2: என்ன
1: பாட்டு என்ன சொல்லுங்க?
2: நேற்று மேலகை இந்த ஒரு ஊர்வலி.
1: என்ன பாடி காட்டுங்க, என்ன பாட்டு?
2: நேற்று மேலகை இந்த ஒரு ஊர்வலி.
1: நேற்றொரு மேலகை இன்றொரு ஊர்வசி. அந்த பாட்டா? மெரிஜா மெரிஜா ஐயா
2: மெரிஜா.
1: அந்த பாட்டு தர பாக்குறேன். இப்பயும் மேனகை வந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. வந்தோடனே உங்களுக்கு அதை பாட்டு. நன்றி.
0: சரி நன்றி.
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? இல்லையா அப்பா சின்ன மகனுக்கு அடையே தலை விளக்கெண்ணெய் தலையில வச்சிருந்தா நல்லா வரும், முடியெல்லாம் வளர்ந்து சொல்லி. இப்பதான் விளக்கெண்ணெய் இல்லையே. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்ட, அக்கா விளக்கு என்ன இருக்கா? இப்பதான் வேலைக்கு போனாரு சொன்னாரு.
0: சரி இப்ப ஜக்கம்மா வராங்க.
1: இப்ப ஜக்கம்மா.
0: ஓ ஜக்கம்மா.
3: மலையாள பகவதி, மலையாள பகவதி. மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

0: திருமண திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல்.
1: நேரம் 1:31.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகிரோசிவ்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-76-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: பச்சை கிளி
1: வந்தாலும் சிவப்பு கிளியோட போயிட்டாலும் ஆட்டம் ஆட்டம் என்ன நீங்க
0: சரி, குத்து திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட இப்போது நேரம் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணி கடந்து 38 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பேஸ்புக் கூட யார் வந்திருக்காங்க அவள்?
1: யார் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்தீங்க குழம்பு ரெண்டு ஞானசாமணி புஷ்பராணி நித்யா அரித்ரா பவித்ரா வந்தீங்க அண்ணா ஆசிக்கான பாட்டு ஒன்று போடுங்க நானா அப்படின்னு சொல்லி.
0: அதே நேரம் அன்பான மதிய நேர வணக்கம் இருவருக்கும். நானும் நிகழ்ச்சியோடு என்று கருங்காலி சேலையில் இருந்து மில்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: அது மாதிரி இங்க மருதானிலிருந்து எங்கட சுரேஞ்சி வந்திக்கா, மருதானிலிருந்து ரமேஷ் வந்தீங்க, ரகுரிக்கா ரகுநாத்திகா சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று போடுங்க செல்லி வெடாக்னே அப்படின்னு செல்லிக்கா.
0: அதே நேரம் குட் ஆஃப்டர்நூன் என்று சொல்லி மாவனல நேசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மதிய நேரம் வணக்கம் சகோதரி என்று சொல்லி ஆரையும் பதி இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மதிய நேரம் வணக்கம் இருவருக்கும் என்று கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேரம் வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: அருள்மொழி வந்தீங்க வணக்கம். அபுள் ஆனந்தி நலமாக இருக்கீங்களா? நான் பருத்தித்துறையில் இருந்து அருள்மொழி. சிரிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல, தனியே சிரிக்காமான்னு கேட்டீங்க, லீவ் போட்டு சிரிங்க அப்படின்னு.
0: அதே நேரம் பாத்தீங்கன்னா இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். நான் லிந்துல வாகலையிலிருந்து ஜெகதீசன் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பவித்ரன் மற்றும் திவ்யசான் மதுசான் மற்றும் பிரதீபன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அண்ணா பழனிக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க.
1: இனிய மதிய நேர வணக்கம். கிண்ணியா மௌரூப் நகர்ல இருந்து வந்து நசூர் வந்தீங்க, சூப்பராகி பட்ட பவுல பாடல் என்ன சொல்லிக்கார்.
0: அதே நேரம் அன்பான வணக்கம். கொழும்பு 15 மதுரை தர்சினி குணசேகர நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க.
1: கீதா வந்து ஹாய் அண்ணா அபிலாஷன், ஹாய் அக்கா ஆனந்தி, இருவரும் அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சூப்பராகி எங்களுக்கும் சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: சிவகுமார் இணைந்திருக்காங்க சேலத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. செல்வசநிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஜெயந்தி கலா நிகழ்ச்சியோடு இணைந்து குட் ஆப்டர்நூன் என்று சொல்லி
1: பகிர்ந்திருக்காங்க. என்ன குட்டா புட்டுவான்னா
0: குட்
1: ஆப்டர்நூன்
0: என்னும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 0312-775-0001 இல்லை என்றால்
1: 0312-275-0001
0: அப்படியா?
1: ஆமா,
0: நீங்க வாசிக்க போறீங்க, நம்பணும்.
1: ஊர்ல இருந்து யாராவது கூட்டி வந்தா வாசிக்கிறேன்.
0: சரி, இப்ப பாடல் கேட்கலாமா?
1: கேக்கத்தானே.

செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய. மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா.

0: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. The best live music streaming in Sri Lanka.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: அமெரிக்க கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் நாளை மறுதினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் வர்த்தகம், முதலீடு மற்றும் கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் குறித்த விஜயம் இடம்பெறவுள்ளது. விஜயத்தின் போது இலங்கை அரசாங்கம் மற்றும் கடல்சார் துறையின் சிரேஷ்ட அதிகாரிகளை இருவரும் சந்திக்க உள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 96,000 தாண்டியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. வறட்சியான காலநிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 96,584 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, மொனராகலை, பொலநறுவை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள 28 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 29,584 குடும்பங்களைச் சேர்ந்த 94,356 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை மாவட்டத்திலேயே அதிகளவானோர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் ஃபியூரன்ஸ் ஒயில் மற்றும் நெப்தா ஒயில் என்பவற்றின் விலை குறைக்கப்பட உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதன்படி இதுவரை 248 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஃபியூரன்ஸ் எண்ணெய் 1 லிட்டர் விலை 38 ரூபாவால் குறைக்கப்படுகின்றது. அதன் புதிய விலை 210 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நெப்தா 1 லிட்டரின் விலை 35 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 175 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியான செய்திகளை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
0: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
4: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூருக்கு போனால் வாசலிலே இருக்கிற அந்த தண்ணீர் வருகிற அந்த நீரோட்டத்திலே தான் கால்களை கழுவிக்கொள்கிறோம். தண்ணீர் விடாய்த்தால் தாகம் வென்றால் அந்த தண்ணீரைத்தான் குடித்துக் கொள்கிறோம். நீர்க்குழாயிலே வருகிற தண்ணீர் கழுவுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் உதவுகிறது. பசி போக்குவதற்கும் தாகத்தை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. இதை போலத்தான் நல்லூரம்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய பற்றுக்கள் நீங்கி விடுகிறது. பிறகு அவனுடைய திருவருளால் இன்பம் மேலோங்குகிறது. பற்றுக்கள் போகவும் அவனுடைய திருவருள் வேண்டும். அதை போல பேரின்பம் கிடைப்பதற்கும் அவனுடைய திருவருள் வேண்டும். அவனுடைய திருவருள் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் நல்லூரானை சரணடைய வேண்டும்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: Live music streaming in Sri Lanka. Wasn't the best.

0: இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக சுரேஷ் வந்திருக்காங்க. வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு அண்ணா. அக்கா நல்ல சுகமா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க. ஊர் பக்கம் எல்லாம் எப்படி?
0: சொல்லுங்க.
2: என்ன நடந்துச்சு உங்களுக்கு? பிளாமரத்துல கொண்டு முட்டிட்டாரு?
1: ஒரு காதல் ஓடி
2: மத்தது தேடி போச்சா?
1: காதலும்
2: இன்னும் முயற்சி பண்ணுங்க.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சி கேட்டு மக்கள முடியும். இப்போது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாடல் வருது. ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாபா திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் 2:20.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வசந்தம் எஃப்எம்
3: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிராஞ்சஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

0: திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு.
1: அந்த குதூகலமான நேரத்துல வந்து நீங்களும் குதூகலமாக தார் வந்தி கொண்டு பாக்கணும்.
0: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: நவரத்னம் எப்படி இருக்கீங்க? என்ன சோகமா இவ்வளவு லவ் பாட்டு போகல உங்களுக்கு? என்ன சோகம் நவரத்னம்?
2: என்ன
1: ஊட்லயா வேலையா ரோட்லயா?
2: கொஞ்சம் உடம்பு
1: யோசிக்காதீங்க, பாட்டுகள் கேளுங்க. எல்லாம் அப்படி எல்லாம் சுகமா துள்ளி குதிச்சு எழும்ப போறீங்க என்ன?
0: இனிமையான மதிய நேர வணக்கம். ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மதிய நேர வணக்கம் வாழ்த்துக்கள் என்று சரண்யா மற்றும் அனீபா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தரணிய கலையிலிருந்து கிருஷ்ண வேணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: சரி, அது மாதிரி வந்து குழம்புறது ஞானசியாமணி, புஷ்பராணி, நித்யா, ஹரித்ரா, பவித்ராக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க அபிலாஷன் சொல்லிக்காங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்துக்கலை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க.
1: உதயா வந்திரியா, மதிய நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாடி நல்லா சாப்பிட வச்சாமா பேசுங்க தம்பி, என் பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி உதயகுமார் சொல்லிருக்காங்க.
0: அதே நேரம் ஹா இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். எட்டியாந்தோட்ட பணாவத்த இலக்க மஞ்சிலிருந்து யாரு சுபாசினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதாகவும் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் மெஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
1: குலசேகரன் வந்திருக்காருன்னு எனக்கு நல்ல ஒரு பாட்டு உண்டு தாங்கன்னு அதுல வந்து டிமாண்ட் டிமாண்ட் ஒரு குத்து
0: அப்படியா? சரி, படுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் முதல்வன் திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் 2:35.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு வணக்கம் வசந்தம். வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
6: பிள்ளையார் சுழி போட்டு
5: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
0: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
5: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: Sundam FM 102.6 102.8.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: சற்று முன்னர் கிடைத்த விசேட செய்தி ஒன்று. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2013 ஆண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு A330 விமானங்கள் 6 A350 விமானங்கள் 8 கொள்வனவு செய்ததில் $2 மில்லியன் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக நாமல் ராஜபக்ச மீது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இது தொடர்பான விசாரணைகளுக்காக இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்த நிலையில் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த விசேட செய்தியை மீண்டும் ஒருமுறை அறியத் தருகின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சற்று முன்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2013 ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு A330 விமானங்கள் 6 A350 விமானங்கள் 8 கொள்வனவு செய்ததில் $2 மில்லியன் லஞ்சமாக பெற்றுக் கொண்டதாக நாமல் ராஜபக்ச மீது ஸ்ரீலங்கன் விமான

0: செய்யப்பட்டுள்ளார்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasanta FM 102.6 102.8.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 எட்டு அலைவரிசையினூடாக நேரம் பாத்தீங்கன்னா மதியம் 2 மணி கடந்து 48 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக வசந்தகுமார்
1: பெரிய புரியானியில் இருந்து.
0: ஹலோ வணக்கம்.
2: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க தம்பி?
2: நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா.
1: அப்புறம் எப்படி போகுது வேலை வட்டி வேலையெல்லாம்?
2: வேலை வெட்டி எல்லாம் நல்லபடியா போய்கொண்டுதான்
1: இருக்குது. அப்புறம் ஜிதேவி, அப்புறம் சொல்லுங்க என்னமா போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஜாலியா போய்கொண்டிருக்கு.
1: பாட்டு எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: பாடல் தொகுப்பு வந்து யாரு? அருமையான தொகுப்பு, வாழ்த்துக்கள் அவங்களுக்கு மட்டும்.
0: ரொம்ப நன்றி
1: வசந்தகுமார்.
0: என்னன்னா வசந்தகுமார் இப்படிதான் அந்த பாட்டு கொஞ்சம் சரியில்லாட்டி சரியா என்ன மாட்டி விட்டுருவாருத்தனே, அதனால தான் அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது.
1: தெரியுமே
0: அவ்வளவு பத்தி எனக்கு தெரியும்.
2: இன்னைக்கு பாடல் எல்லாம் ரொம்ப அருமையா,
1: அவங்க காதல் பாட்டுன்னு நல்லா போடுவாங்க அவங்க.
2: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்காடையே ஈடன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன், வத்தலை ஐயா கண்ணன், நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், அண்ணன் பாதுகை சின்ன தம்பி, வெளிமட செல்வராம், அம்மப்பிட்டிய ராசையா, மும்தாஜ் பேகம், அருள் மொழி, உமாச்சந்திரன் இவர்களுக்காக
1: கேட்டு நன்றி. எப்படி உங்களுக்கு இந்த காதல் பாட்டு எல்லாம் தெரியுமா?
0: என்ன போல் உலகத்துக்கே தெரியுது, எனக்கு தெரியாதா?
1: நீங்க தேர்ந்தெடுத்த பாட்டுல ஒரே ஒரு பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காதல் பிசாசி, காதல் பிசாசி.
0: அப்படியா?
1: ஒரு பிசாசி பிசாச பத்தி செல்ற பெரிய விஷயம் தானே.
0: யாரு சொன்னீங்க? உங்களே
1: உங்களே இல்ல.
0: சரி சரி சரி, படுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது, கேக்கலாம்.

0: வணக்கம் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். இதுவரை நேரமும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க
1: ஜிஆர் வந்திருக்காங்க.
0: சரி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி மற்றும்
1: நான் உங்கள் ஆள் விழுங்கி ஹபுல் ஹாசன்.
0: நன்றி வசந்தம் உறவுகளே.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரிடம் 5 மனுத்தியாளங்கள் வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் குறித்த ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய ஏஆபாஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்று முற்பகல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மயிலப்பிட்டிய பகுதியில் அமைந்துள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் 16 வயது சிறுவன் சித்திரவதைக்கு உள்ளான சம்பவம் தொடர்பில் அதன் காப்பாளர் மற்றும் அவரது கணவனை தலாத்து ஓயா போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவன் கண்டி தேசிய வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சந்தேக நபர்களை கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் 7 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானுக்கு எதிரான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ராணுவத்தில் ஆயுதங்கள் அல்லது வெடிமருந்துகளுக்கு எந்தவித பஞ்சமும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடம் அதிநவீன ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பெருமளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் போருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: திருச்சிருளையின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசூரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசூரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசூரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசூரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசூரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்த புராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்த புராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13,
3: 102.6, 102.8. காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மணி வரைக்கும் நன்றியார் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றேன். உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்களை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறது என்ற அப்டேட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. 102.6 102.8 உங்கள் வசந்தத்தை டியூன் பண்ணி ரொம்ப சத்தமாக கேட்டுகிட்டே இருக்கலாம். நல்ல பல பாடல்களும் வரும். அதே போல www.vasanthamfm.in என்ற கிடைப்பக்கம் கூட அமைந்திருக்கலாம். நேரம் 3:13 கொண்டிருக்கிறது. தரம் 5 புலிமை பரிசில் பரீட்சை எழுதியிருப்பீங்க. எல்லோரும் நல்ல ரிசல்ட் பெற்று இருக்கிறீங்க. ஸோ இந்த பரீட்சைகளின் முடிவுகளின் அடிப்படையில் தரம் 6 புதிய ஒரு பாடசாலையில் சேர்க்க வேண்டும், அது நல்ல ஒரு பாடசாலையாக இருக்க வேண்டும் என்று பெற்றோருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கனவுகளை நினைவாக்குவதற்கான நேரம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்த வருடம் 2027 தரம் 6 நீங்கள் பிள்ளைகளை இன்னொரு பாடசாலையிலே இணைத்துக் கொள்வதற்கான நடைமுறைகள் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 தரம் 5 புலிமை பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பாடசாலை இட ஒதுக்கீடுக்கான விண்ணப்பங்கள் இணைய மூலம் அதாவது ஆன்லைன் மூலம் கோரப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கான தரம் 6 உங்களுடைய பாடசாலை புதிய ஒரு பாடசாலை இருக்க வேண்டும் என்ற கனவு கம்மியத்தான் இது ஆன்லைன் மூலமாக கோரப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலைகளில் சேர விரும்புவதற்கான விண்ணப்பங்கள், அது சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர்கள் அவங்களும் இந்த ஆன்லைன் முறை மூலமாக தான் விண்ணப்பித்து புதிய மாணவர்களை உள்வாங்கணும் அப்படின்னு சொல்லி கல்வி அமைச்சு இப்போ சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பதற்கான திகதிகள் செயல்முறை குறித்த விரிவான அறிவுறுத்தல்கள் உரிய நேர காலத்தில் அறிவிக்கப்படும். அது வரைக்கும் பெற்றோர் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கனவுகள், அதே போல் நீங்கள் புதிய ஒரு பாடசாலையில் சேர்த்துக் கொள்ளணும் தர மாறுக்கு அப்படிங்கிறத எல்லாமே நிறைவேறும். எனவே காத்திருங்க, பொறுமையாக இருங்க. ஒரு நல்ல ஒரு பாடசாலையை இப்போதையே நீங்கள் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பாடசாலையில் தான் ஸ்காலர்ஷிப் சித்தியடைஞ்ச என்னுடைய மகனையோ மகளையோ கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக பொறுமையாக இருங்க. அதுக்கான திகதிகள் குறித்த விரிவான விஷயங்கள் அறிவிக்கப்படும். எனவே ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கின்றேன். எல்லினுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. உலகத்தையே புரட்டி போடும் அளவுக்கு அங்கங்கே சில தழும்பல்கள் இருக்கத்தான் செய்கிறது. நிறைய எதிர்ப்புகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. வறட்சியின் காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் ஏற்பட்ட இந்த பயிர் சேதத்திற்கான இழப்பீடு இன்று முதல் உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு வைப்பிலிட செய்யப்பட்டிருக்கும் என விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பொலனறுவை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கு தான் இந்த இழப்பீடு தொகை இன்று வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. எனவே ஏனைய மாவட்டங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க, அதுவும் இருக்கு. கட்டாயம் ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து விவசாயிகளுக்கும் எதிர்வரும் இந்த மாதம் எதிர்வரும் 15 முன்னர் அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கட்டாயம் உங்களுடைய வங்கிக் கணக்கு அது வைப்பிலிடப்படுத்தப்படும். வறண்ட நிலை காரணமாக ஹம்பாந்தோட்டை, அதே போல் அம்பாறை, புத்தளம், அன்றாதபுரம், பொலனறுவை மற்றும் மொன்றாங்கலை ஆகிய மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களில் நெல், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்ததுக்காக இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுமார் 3,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக, இந்த இழப்பீட்டுக்கான நிதி 3,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக விவசாய மற்றும் கமநல காப்பீட்டு சபை அறிவித்திருக்கிறது. எனவே மொன்றாகலை பகுதியில் இருக்கிறவங்க இன்று பெற்றுக்கொண்டிருப்பீங்க. ஏனைய மாவட்டங்களுக்கு எதிர்வரும் 15 உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு வைப்பிலிடப்படும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

அன்பே சிவம் திரைப்படத்துக்காக வித்யாசாகருடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 3:26 கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த சுத்தமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, உங்க உடல் நிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் கைகளை கழுவுங்க, நீங்க வாங்குற பொருட்களை கழுவி சுத்தமாக கழுவி அதுக்கேத்த மாதிரி சுத்தம் செய்து சுகாதார முறையை பயன்படுத்தி நீங்க அதை சுத்தம் செய்து அதற்கு பிறகு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய இடங்கள்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வைத்தியராகட்டும் டாக்டர் ஆகட்டும் எல்லாருமே, பெரியவங்களிருந்து பாக்குறவங்களிருந்து ஏன் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பேசிக்கான ஒரு தியரிங் கூட. பொதுவாக நாங்க மார்க்கெட்ல போனோம்னு சொன்னா எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி, எங்களை கண்களை கவரக்கூடிய மாதிரி கவர்ச்சியான அழகான நிறைய பொருட்கள் இருக்கும் இல்லையா, சாப்பிடக்கூடிய மாதிரி. குறிப்பாக இந்த பழ வகைகளை சொல்லும்போது அழகான முறையில் இந்த மார்க்கெட்டெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் காட்சிப்படுத்திருப்பாங்க. ஏன் வீதியில் இருக்கிற அந்த கடைகளில் கூட காட்சிப்படுத்திருப்பாங்க. அந்த பழத்தை நாங்கள் விலை பேசுறதுக்கு முதலே நாங்கள் வந்துட்டு அதை பார்த்த உடனே எடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் இல்லையா, இல்லாட்டி அங்கே இருக்கிற வியாபாரி கட் பண்ணி தருவார், அதை நாங்கள் எடுத்து சாப்பிட்றோம். இப்படிலாம் இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கு. எனவே எந்த ஒரு பொருளை நாங்கள் வாங்குறதாக இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு உபயோகிக்கும் போது அது பல முறையில் அது ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லை அது சுத்தமாக இருக்கிறதா, எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் வீட்டெடுத்துக்கு வந்து சுத்தமான முறையில் கழுவி நாங்கள் சாப்பிடுவோம். அதுதான் எங்களுடைய உடல் ஆரோக்கிய சிறப்பும் கூட. நிறைய இடங்களில் குறிப்பாக இந்த வீதிகளில் பயணிக்கின்ற போது நடந்து போகும்போது தான் இந்த சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறும். பயணிக்கின்ற போது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஒரு மனநிலை அப்படியே இருக்கும் எல்லாருக்குமே தான், நான் கூட தான். ஆனால் இந்த வீதிகளில் பயணிக்கிற போது ரொம்ப அழகாக ஒரு ஒரு பழமரம் ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கீழே வந்துட்டு நாங்கள் போகும்போது விழுந்திருக்கும், இல்லது நாங்கள் போகின்ற போது விழுந்து கிடக்கும் இல்லையா. ஸோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பழம் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வப்பட்டு எடுத்து சாப்பிட்றது, இல்லைன்னா அணிலோ ஏதாவது ஒரு பறவைகளோ கொத்தி இருக்கும் இல்லையா, அந்த பழங்கள் கூட பறவை கொத்தினது தானே, அணில் கொத்தி அணில் சாப்பிட்டது தானே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அந்த பக்கம் சாப்பிடுவோம் கழுவாமல். இப்படிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கு, அதனால் நிறைய உயிரிழப்புகளும் நடந்திருக்கு, நாங்கள் கேள்விப்பட்டோம் தான். இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாது, மனசு தானே, போகும்போது நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம் ஆர்வக்கோளாறில். அதே ஒரு சம்பவம் தான் மட்டக்களப்பில் வெள்ளாவி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் 11 வயது சிறுவன், இந்த நாவப்பழம் இருக்கு தானே, அந்த பழத்தை வந்துட்டு அந்த விழுந்து கிடந்த பழத்தை சாப்பிட்டு உயிரிழந்த ஒரு சம்பவம், மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாக இருக்கிறது மட்டக்களப்பில் வெள்ளாவி பகுதியில் தான். அதாவது அதை வைத்தியசாலையில் அவனை அனுமதித்த போது சொல்லிருக்கிறாங்க, அந்த பழத்தில் பாம்பினுடைய விஷத்தன்மை இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்கிடமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பழத்தை வந்து பாம்பு சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது பாம்பினுடைய விஷத்தன்மை அதில் இருந்திருக்கலாம், அதை வந்துட்டு அந்த சிறுவன் அந்த மரத்துக்குள்ளே கிடந்த அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால உயிரிழந்திருக்கிறான். எனவே கவனமாக இருங்க. சிறுவனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளையும் போலீஸார் மேற்கொண்டு வருகிறார். இருந்தாலும் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே கவனமாக இருங்க. இப்படியான வீதிகளில் போகும்போது கிடக்கின்ற எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி, விலை மதிக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் எடுக்காம அதை கடந்து போறது தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கொள்கின்றோம். இந்த பட்டம் விடுவது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசை, எல்லாருக்குமான ஒரு கனவு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டம் விடுறதுங்கிறது ஒரு அலாதி இன்பம் இல்லையா. அந்த பட்டங்களால் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அண்மை காலங்களில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால், விமானங்களுக்கு அருகில் பட்டம் விடுவதனால விமானங்களுடைய இடுக்கைகள் இன்ஜினியர்கள் போன்ற பகுதிகளில் வந்துட்டு பட்டம் விடக்கூடிய அந்த நூல்கள் சிக்கிக்கொண்டு விமானங்கள் மோதுன சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதாக, அந்த பகுதியில் பட்டம் விடாதுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி வலியுறுத்தி இருக்கிறாங்க, எச்சரிக்கை விடுத்து இருக்கிறாங்க. எனவே அதை கேட்குற மாதிரி இல்லை, மறுபடியும் அந்த தவறுகள் மீண்டும் மீண்டும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்துட்டு அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், உயர் அழுத்த மின் பாதைகள் துணை மின் நிலையங்களுக்கு அருகில் இந்த பட்டம் விடுவதை தவிர்க்குமாறு தேசிய மின்சார அமைப்பு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அந்த பட்டங்கள் நூல்கள் உயர் அழுத்த மின் கம்பிகளில் சிக்கியதன் காரணமாக பல மின் பாதைகள் தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தேசிய மின் அமைப்பின் ஸ்திரத்தன்மை பாதுகாப்பை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவசர கால நடவடிக்கையாக சில மின் விநியோக பாதைகள் தற்காலிகமாக துண்டிக்க வேண்டியொரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறது. எனவே நம்ம தடையற்ற மின்சாரத்தை உபயோகிக்கணும். தொடர்ச்சியாக ஒரு செகண்ட் ஒரு 5 நிமிடம் மின்சாரம்
துணிச்சாலே நாங்கள் எவ்வளோ பதட்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். குறிப்பாக எங்களுடைய தொலைபேசியை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏயா சார்ஜ் போயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சு, எப்போ வரும் அப்படின்லாம் ஒரு பதட்டம் இருக்கும். சில காரணங்கள் இப்படியும் இருக்கிறது. எனவே தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பொதுமக்கள் உரிய ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மின்சார சபை இயக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த பகுதிகள், அதே போல் விமானங்கள் இருக்கின்ற பகுதிகளில் நீங்கள் பட்டம் விடுவதை தவிர்த்து ஒரு பொதுவழியில் விடுங்க. ஓகே,

0: காக்க திரைப்படத்துக்காக சுபரார ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 3:36 நிமிடம்.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: குவைட் எக்ஸைட்டிங்.

நல்ல ஒரு பாடல் தாமரையுடைய வரியில் இவனுடைய இசையில் கேட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி. 5 மணி வரைக்கும் நன்றியார் உங்களுடன் நினைந்திருப்பேன். போதை பொருள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் இருந்து, பெண்கள் இருந்து, கற்பிணி தாய்மார்கள் இருந்து எல்லாருமே போதைப் பொருள்களை பயன்படுத்துறது, அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது மட்டுமல்ல, போதைப் பொருள் கடத்துறது இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறைந்த பாடலை இருந்தாலும் கைதிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கான கடுமையான தண்டனைகளும் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் இருக்கு. குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்படுகிறது இந்த போதை உபயோகிக்கப்படுவது, இந்த போதைக்கு அடிமையாக்குவது, போதைக்கு அடிமையாகுவது போன்ற சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுவது இந்த பாடசாலை மாணவர்களிடையே. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாடசாலை மாணவர்களுடைய போதை பழக்கங்கள், அந்த போதைகளை கைமாறுவது. அண்மை காலமாக பொழுதாக்கு நிகழ்ச்சியிலும் நிறைய நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம். பாடசாலை மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துகிற நோக்கில் இப்போ நாடு தழுவிய ரீதியில் பாடசாலைகளில் கடுமையான ஒரு சோதனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் மா அதிபர்கள், போலீஸ் அதிகாரிகள், அவர்களுடன் இணைந்த மோப்ப நாய்கள் இப்படின்ட்டு அவர்களுடைய உதவிகளை பெற்று இப்போ வந்து பாடசாலையில் ஊடாக தீவிரமான ஒரு சோதனைகள் இடம்பெற்று வருகிறது. எனவே பிள்ளைகளினுடைய நடத்தை செயற்பாடுகள் குறித்து பெற்றோர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்களும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க. அவங்களுடைய நடத்தைகளை சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கட்டாயம் அது என்ன ஏன் அப்படிங்கிறத விழிப்புணர்வுடன் அதை கண்டுபிடிச்சு உரிய முறையில் அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல இந்த போதைப் பொருள் பயன்பாட்டை சரி நாங்க விழிப்புணர்வு எவ்வளவுதான் இருக்கிறது, அசந்து தூங்குற நேரத்திலே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் இல்லையா. ஒரு ஒரு பிள்ளைய அல்லது ஒரு மாணவனை, ஒரு மாணவியை எவ்வளவு தூரம் தான் நாங்கள் ஒருத்தரே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த போதைப் பொருளுக்காக. அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய கல்வி நடவடிக்கை, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதிலெல்லாம் நாங்கள் கவனம் செலுத்தவணும் இப்படின்னு எங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் நாங்கள் கேட்போம். அது மட்டுமல்ல நாங்கள் பேசியும் இருப்போம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இதை பற்றி பேசியிருப்போம். ஆனால் இந்த போதைப் பொருள் பயன்பாட்டை ஆரம்பத்திலிருந்தே கண்டறிய உதவும் வகையில், அதை விரிவுபடுத்தும் வகையில் ஒரு பரிசோதனை கருவியை இப்போ வந்துட்டு மக்களிடம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. ட்ரக் டெஸ்டிங் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கருவி தான் இலகுவாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இப்போ ஜனாதிபதி தலைமையிலான ஒரு தேசிய குழுவிடம் இந்த யோசனை சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. முதற்கட்டமாக மார்க்கெட்டில் வரும் அந்த கருவிகளை நாங்கள் ஏனைய கடைகளில் நாங்கள் பொருட்கள் வாங்குகிற போன்று அந்த கருவிகளையும் வாங்கலாம். நீண்ட திட்டமாக உள்ளூர் சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் இந்த கருவிகளை விநியோகிப்பதற்கான உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்களா என்பதை தனிப்பட்ட முறையில் பரிசோதிக்க இந்த கருவி உபயோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே மிக விரைவில் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சில்லறை கடையிலிருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி கட்டாயம் எல்லாரும் வீட்டில் ஒன்றில் எக்கச்சக்கமாக வாங்கி வைக்கணும். அப்போ தான் எங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க, அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பாங்க, அதுலேருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஓகே சரி. இதே போல் முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், அடிக்கடி இந்த மிருகங்களால் தாக்கப்படுகிற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகிறது. பகவந்தலாவ பகுதியில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவர் மீது சிறுத்தை தாக்கி ஒரு சம்பவம், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ வந்துட்டு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் தேலை கொழுந்து பறித்திருக்கிற நேரத்தில் மறைந்திருந்து இந்த சிறுத்தை தாக்கியிருக்கிறது. அதுக்கு அங்கே இருக்கின்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவர்கள் உடன் வருகின்ற அவங்களுடைய செல்லப்பிராணியான நாய், அந்த வளர்ப்பு நாய்களை தாக்குவதற்காக சிறுத்தை வருவதன் காரணமாக அந்த மனிதர்கள் மீதும் இந்த தாக்குதல்கள் இடம்

0: என்ன பேர் வருதே நானா? இன்னைக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் தொழில் தொழிலாயிரும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எதிர்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். வெட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
3: பிள்ளையாழி போட்டு
2: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
2: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளர் இயக்குனர் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் வெற்றிமாறன். ஒலிக்கும் பாடல் இது பொல்லாதவன் திரைப்படத்துக்காக ஜீவி.

0: உலகின் நட்சத்திர
1: அடுத்த மனதே அளத்தோடு இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நான் ஜி ஆர் நேர்மை பொழுது 4 மணி டாட்

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் மிதிகம சூட்டி என அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்க என்பவருக்கு சொந்தமாக கூறப்படும் வீடொன்றின் பயன்பாடு உரிமை மாற்றம் அல்லது விற்பனை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெலிகம பத்தேகம பகுதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டை பயன்படுத்துதல், உரிமை மாற்றம் செய்தல் அல்லது விற்பனை செய்தல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த வீடும் அது அமைந்துள்ள காணியும் சுமார் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியானது என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலிந்து நுவர முகமதி வத்த பகுதி மக்களுக்காக புதிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 17 புதிய வீடுகளின் நிர்மாண பணிகள் அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்பு வசதிகளுடன் ஒவ்வொரு வீட்டுக்கும் 34 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. கடந்த 9 வருடங்களாக அதிக ஆபத்தான நிலையில் வீடுகளின்றி பாதிக்கப்பட்ட 17 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளனர்.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: தெற்கு ஈரானில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி JD Vance தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் சிறுவர்கள் இருவர் உட்பட 4 உயிரிழந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. திருமண நிகழ்வொன்று தாக்கப்பட்டதை ஈரானிய செஞ்சிலுவை அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் இது போர்க்குற்றம் என ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனித்தியாள செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நடுநுலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனால அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்தபுராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. அனைவரது வாழ்விலும் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இரண்டாவது மனத்தளத்தோடு கிடைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்க கூட பேசிட்டு இருக்க நான் ஜிஆர் 5 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். சுவாரஸ்யமான நல்ல பல விஷயம் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது, நாங்க கண்டிராதது கேள்விப்படாத விஷயங்கள் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் உங்களோடு 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக இந்த செல்லப்பிராணிகளை வந்துட்டு செல்லமாக நாங்கள் வளர்ப்போம். வீட்டில் அதிகமான செல்லப்பிராணி அப்படின்னு சொல்லி சொன்னால் நாய் தான். நாயை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு நன்றியுள்ள ஒரு மிருகம் கூடாது. அப்போது அதுக்கு தேவையான ஆரோக்கியத்தை நாங்கள் கொடுக்கணும், அதுக்கு தேவையான வைத்தியங்கள், அதுக்கு தேவையான உணவுகள், இது எல்லாத்தையும் நாங்கள் சரியாக செய்யணும். அதே நேரத்தில் நாங்கள் வெளியில் ஒரு ஜாக்கிங்கு ஒரு வாக்கிங்கு அதை நாங்கள் அழைத்து செல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவையான வசதிகள் பாதுகாப்பெல்லாம் நாங்கள் அமைத்து தான் அதை நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னு சொன்னால் அது நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு எங்களுக்கு தெரியாத ஒருத்தரோ இல்லை எங்களோட வீட்டை வந்த ஒரு திருடரோ இல்லை எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வீட்டை வந்திருப்பாங்களே, அப்போ அது கண்ணு வச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த வழியில் போகும்போது அது தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. அது மட்டுமல்ல தெரியாத ஒருத்தர் கூட தாக்கலாம். பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அடிச்சு பிடிச்சு பதறி ரொம்ப ஃபாஸ்டான வேகத்தில் ஓடி போயிடலாம். ஆனால் சின்னவங்க ரொம்ப தூரம் ஓட மாட்டாங்க, பயந்து கத்தி அலறி அந்த இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை தாக்குதல் நடத்தும் உயிரிழப்புகள் சம்பவங்கள்லாம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். நாங்கள் கேள்விப்படுறோம், செய்திகள் ஊடகம் எல்லா இடங்களையும் கேள்விப்படுறோம் இல்லையா. நாங்கள் கண்ணூடாகவும் பார்த்துருப்போம். கனடாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இரண்டு நாய்களை வளர்த்த ஒருத்தர் வந்துட்டு வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. 11 வயது சிறுவனை கழுத்து இருக்கிறது அந்த இரண்டு நாய்களும். இப்போ அந்த சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். கழுத்து பகுதியில் பலமாக அந்த நாய் கடித்திருக்கிறது. அந்த நாய் அந்த சிறுவனை மட்டுமில்ல நிறைய பேரை கடித்திருக்கிறதாம். அந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. முதியவர்களிலிருந்து மிருகங்களிலிருந்து நிறைய பேர் அந்த நாய் தாக்கி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த சிறுவன் உயிரிழந்ததுக்கு பிறகு அந்த இரு நாயையும் கொன்றிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் மீது அந்த உரிமையாளர் இரண்டு நாயையும் கடிக்க விட்ட அந்த உரிமையாளர் மீது வழக்கு தாக்குதல் செய்யப்பட்ட இருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குறித்த நபருக்கு 2 ஆண்டுகள் வீட்டுக்காவல சிறை வைக்க வேண்டும். அதுக்கு பிறகு 200 மணி நேரம் அவர் சமூக சேவை, வாழ்நாள் முழுவதும் நாய் வளர்க்க தடை என்ற அடிப்படையில் இப்ப தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நபருக்கு. அது மட்டுமல்ல அவர் இந்த கிட்டத்தட்ட அவருடைய தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது சட்டத்தரணிகள் 5 ஆண்டு சிறை தண்டனை கோரப்பட்டிருந்தது. ஆனால் சிறுவன் உயிரிழந்ததுக்கமைய நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தண்டனை போதுமா அப்படிங்கிறது கேள்விக்குரியதான் இருக்கிறது. இருந்தாலும் உயிரிழந்த சிறுவன் மறுபடியும் வர முடியாது. எனவே நாங்கள் ஒரு சிறுவராகட்டும் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த செல்லப்பிராணிகளை வாக்கிங்கோ வெளியிலே கூட்டிகிட்டு போகும்போது பாதுகாப்பாக நீங்கள் அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றோம். இதே போல் இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் சொல்லலாம். இந்த சமூக வலைதளங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இப்போ ஏனுடைய தொழில்நுட்ப ரீதியாக அந்த புகைப்படங்கள் காணொளிகள் மூலமாக விதவிதமான புகைப்படங்கள் காணொளிலாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை இந்த விளம்பரங்கள்லாம் வருகின்ற ஏஐ புகைப்படங்கள் ஆண் பெண்ணாகட்டும் ரொம்ப அழகான க்யூட்டாக அழகாக இருக்கிறாங்க பார்க்கும்போதே, யாருக்கு தான் ஆசை வராது அந்த அளவுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் அமைந்திருக்கு. இதனால வந்துட்டு சமூக வலைதளங்களில் இந்த காதல் வசப்படுவது, இந்த சமூக வலைதளங்களுடைய காதல் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. இதுவும் கனடாவில் நடந்த ஒரு சம்பவம் தான். இவருக்கு 41 வயது. பாருங்களேன், எத்தனை வயதா இருந்தாலும் எனக்கு காதல் காதல் தானே அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 5 பெண்ணை காதலிப்பதாக சொல்லி திருமணம் செய்வதாக சொல்லி அவர்கிட்ட நிறைய ஆசை வார்த்தைகள் காட்டி கிட்டத்தட்ட $10,00,000 அதிகமான தொகையை மோசடி செஞ்சிருக்கிறார். இவரை நம்பி இந்த பெண்கள் கொடுத்துருக்குறாங்களே பாருங்களேன், இதுக்கு அவருக்கு தண்டனை கொடுக்க கூடாது, இந்த பெண்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், அதுதான் சரியான தீர்ப்பாக இருக்கும். எனவே இவருக்கு வந்துட்டு இவர் மீது கிட்டத்தட்ட $5,000 அதிகமான பண மோசடி, அதாவது 5 வழக்குகள், சட்டவிரோத பண பரிமாற்றம், பிணை உத்தரவை மீறிய போன்றது மட்டுமல்ல போலி ஆவணங்களை தயாரித்தது உட்பட பல பிரிவுகளின் கீழே இவருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நடக்கும் இந்த ஆன்லைன் காதல் மோசடிகள் போலி இல்லாமல் இவர் வந்து நேரில் சந்தித்திருக்கிறார். அதுதான் ரொம்ப இங்கே ஹைலைட்டாக இருக்குது. நேரில் சந்தித்து பேசி அந்த 5 பெண்களையும் ஏமாற்றி கிட்டத்தட்ட $10,00,000 அதிகமான தொகையை மோசடி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்களுக்கு பிடிச்சி அவருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. கவனமாக இருங்க. ஓகே, காதலுடன் திரு

0: நம்ம வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து மணி இருக்கலாம் நேரம் 4:20.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அபுலாஷா, அபுலாஷா.
3: இல்லனா பாட்டுல கூட இந்த பேர் வருதே நானா? எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
2: இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன் தொழில் தொழிலாயிரும்.
4: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: ஸ்டோரி என்னன்னு சொல்றோம் பாருங்க.
1: Let me sing a kutti story, pay attention, listen to me.
2: Kutti story.
0: Kutti story.
3: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
4: குட்டி ஸ்டோரி இன்றைய நாளுக்கான இந்த மனதாளத்தின் பொடுத்தாக்கு நிகழ்ச்சியில் என்ன குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு குரு ஒரு சிஷியன் இரண்டு பேரும் கவித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குருவிடம் ஒரு சிஷியர் கேட்கிறாரு, நல்லதை படைத்த ஆண்டவன் தானே கெட்டதையும் படைத்தான், ஆனால் நல்லதை மட்டும் ஏற்பது போல் கெட்டதையும் ஏற்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குருவிடம் கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரு சிரித்து கொண்டே சொல்றாரு, அவர் அவர் விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பகல் உணவு வேளை வருகிறது. அந்த சிஷியனுக்கு தனக்கு அளிக்கப்பட்ட உணவை பார்த்து அந்த சிஷியன் அதிர்ச்சியாகிவிட்டான். ஒரு கிண்ணத்துல பால் இருந்தது, மறு கிண்ணத்துல பசுமாட்டு சாணம் வைக்கப்பட்டிருந்தது. அவனிடம் அதை உண்ண கொடுக்கப்பட்டது. அந்த சிஷியனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, ஒரு பக்கம் பால் இருக்கிறது, ஒரு பக்கம் ஒரு கிண்ணத்தில் பால் அழகாக இருக்கிறது, இன்னொரு கிண்ணத்தில் சாணம் இருக்கிறது, இதை எப்படி உண்ணுவது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற குரு சிரித்து கொண்டே அவனிடம் சொன்னார், பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிலிருந்து தானே வருகிறது, பாலை ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் சாணியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டார் அந்த சிஷியனுக்கிட்ட. சிஷியனுக்கு ஒரே ஆச்சரியம், அவர் விழித்து அந்த குருவை பார்க்கின்றார் வாய் அடைத்து போய். அப்போ குரு தொடர்ந்தும் சொல்கின்றார், பால் போன்ற நல்லவை நம்ம மகிழ்விக்கும், அது எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஆதாரம், அதனை அப்படியே நாங்கள் ஏற்கலாம். சாணியை விலக்கி மண்ணில் புதைத்து உரமாக்குவது போல் தீயவைகளையும் விலக்கி புதைத்து அது தரும் பாடத்தை எங்களுடைய வாழ்வுக்கு உரமாக்கி உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சிஷியனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கெட்டதை கண்டுக்காம விலக்கி அதை கடந்து போகும்போது, நல்லது மட்டும் உள்வாங்கி ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் அமையும், நிம்மதியாக அமையும், சந்தோஷமாக அமையும், எந்த பிரச்சனையும் வராது.
0: என்னன்னு சொல்றோம் பாருங்க.

0: வரலாறு திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் பாட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நேரம் 4:35.
1: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13. சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது
6: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

ஒரு வார்த்தைக்கு ஒரு வருஷம் காத்திருந்தேன். நல்ல பாடல் ஐயா திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறேன். கேட்டுட்டு வசந்தத்தில் போட்டு தாக்க நிகழ்ச்சி 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். போட்டு தாக்க நிகழ்ச்சியில நாங்க ஒரு வீடியோ ஒரு காணொலிய பதிவு செஞ்சிருந்தோம் இல்லையா, தங்கத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உலகளாவிய நம்பிக்கைக்குரிய ஒரு சொத்து தான் இந்த தங்கம். ஓகே, அந்த தங்கத்தை நாங்க மிஸ் பண்ணாம பாதுகாக்கணும் இல்லையா. சோ தங்கத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப தங்கத்துல சில மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. உலக வங்கிகள்ல எவ்வளவு டன் தங்கம் சேமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது இனி வெளிவரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா, இந்த உலகளாவிய ரீதியில இருக்கிற அரசியல் மாற்றம், பொருளாதார நிச்சயமற்ற நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனால ஒவ்வொரு வங்கிகளும் இப்போ மத்திய வங்கிகள் என்ன பண்ணுன்னு சொன்னா, தங்களுடைய தங்க கையிருப்பில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்துட்டு அமெரிக்கா, நியூயார்க் மற்றும் கனடாவின் ஒட்டாவாவில் வைக்கப்பட்டிருந்த 86 டன் தங்கம் இப்ப லண்டனுக்கு மாற்றப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நாடும் சில மாற்றங்களுக்காக, சில வசதிகளுக்காக விரைவாக அதை எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக, இந்த அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்காக தங்கத்தினுடைய கையிருப்பில் இருக்கின்ற அந்த டன் தங்கங்களை வேறு வேறு இடங்களுக்கு இப்ப மாற்றம் செய்கின்ற போது ஒவ்வொரு

வைக்கப்படுகிறது, பாதுகாப்பாக ஒரு களஞ்சியத்தில் அது வைக்கப்படுகிறது. எனவே அதே போலதான் நியூயார்க்கில் இருந்து 50 டன் தங்கம் விற்பனை செய்யப்பட்டு அதற்கு இணைவாக 59 டன் தங்கம் லண்டனில் புதிதாக வாங்கப்படுகிறது. எனவே இந்த தங்க கையிருப்பை நெருக்கடி காலங்களில் விரிவாக பயன்படுத்தும் வகையில தான் இந்த தங்கத்தை வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கின்ற தங்கத்தையும் ஒவ்வொரு மத்திய வங்கிகளில் களஞ்சியப்படுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு இப்போ மாற்றம் செய்து புதுப்பிக்கிறாங்க, மறுசீரமைக்கிறாங்க. அவசர தேவைக்கு இப்போ பயன்படும், ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ யுத்தம் நடக்கிறதுனால அந்த ஒரு இதில் அவங்க அதை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கில் இணைத்துக்கொள்ள யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தாங்க கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். குட்டிக்கதை அருமையாக இருக்கு, நாய் சம்மந்தமான தகவல் மிகவும் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி முகமது ஜாருக் சொல்லியிருக்கிறாரு. செல்வசந்தி சுதன் ஹாய் வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஜியா, நலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அருமொழி வந்திருக்கிறாங்க. அக்கறை பற்றி கொப்பரையில நிசார் வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. ஆரம்பதி வீரத்தினும் மாலை நேரம் வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் சிங்காரவத்தி டிகே தினேஷ் நல்லா இருக்கு பாடல் நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தூத்துக்குடி பாலசுப்ரமணி இருந்திருக்கிறாரு. கொழும்பு இந்த ஸ்டீவன் டைலர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று எல்லாரையும் முடித்து கொண்டாச்சு. இப்போ நாங்கள் பாட்டு கேட்டு வருவோம்.

0: செட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
1: பிள்ளையார் சுழி போட்டு
0: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய

0: அமைச்சிலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும் 14 திகதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை,
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில், இலக்க 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
2: GI பைப் சரி, ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 011 9 79 76 38.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின்

ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடப்பெற போகின்றேன். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ சுபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டேடியம் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இலங்கை மற்றும் பூட்டானுக்கிடையில் கல்வித்துறையில் காணப்படும் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பூட்டானின் கல்வி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என இருதரப்பும் அவதானம் செலுத்தியுள்ளன. பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கிடையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துதல், கல்வி மற்றும் பேராசிரியர்களின் பரிமாற்று வேலைத்திட்டத்தை மேம்படுத்துதல், ஒன்றிணைந்த ஆய்வுகள் மற்றும் பல்கலைக்கழக வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட 331 குடும்பங்களுக்கு 24 கோடி ரூபாய் வரையிலான நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார குறிப்பிட்டார். டித்வா சூறாவளியின் பாதிப்புகள் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நட்டஈடு வழங்குவதற்கு ஊவ பரணகம பிரதேச செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பகுதியளவில் சேதமடைந்த 268 வீடுகளுக்காக தலா 5 லட்சம் ரூபாவும் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்த 12 குடும்பங்களின் வர்த்தக பாதிப்புகளுக்காக நட்டஈடு செலுத்தப்பட்டது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: கானாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சில வகையான தங்கத்தை இனி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு முன்னர் உள்நாட்டிலேயே சுத்திகரிக்க வேண்டும் என புதிய விதிமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள குறித்த விதிமுறை குறிப்பாக செல்ஃப் பினான்சிங் அக்ரிகேட்டர்ஸ் எனப்படும் தங்க சேகரிப்பாளர்களால் கொள்வனவு செய்யப்படும் தங்கத்துக்கு பொருந்தும். சுத்திகரிக்கப்படாத தங்கத்தை ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதிகள் இனி வழங்கப்பட மாட்டாது என கானாவின் தங்கச்சபை தெரிவித்துள்ளது. குறித்த நடவடிக்கையின் மூலம் தங்கத்தை மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்வதை குறைத்து சுத்திகரிப்பு, உற்பத்தி மற்றும் தங்க நகை தொழில்கள் மூலம் அதிக பொருளாதார மதிப்பை உள்நாட்டிலேயே உருவாக்குவது கானா அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதுடன் நாட்டின் வெளிநாட்டு வருமானத்தையும் மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் வசந்தம் FM இன்றைய மணித்தியாள செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்திகள் மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகனுக்கும் சூரபன்மனுக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று சொல்ல முடியாது. பொதுவாக பார்த்தால் முருகன் வென்றான், சூரன் தோற்றான் என்று சொல்லிவிடலாம். ஆனால் கச்சியப்பருடைய வாக்கின்படி பார்த்தால் சூரபன்மன் வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல முடிகிறது. ஏனென்று நினைக்கிறீர்களா? மற்ற சண்டைகளைப் போல பகைவன் இங்கே அழியவில்லை. பகைவன் வேற்றுருக்கொள்கிறான். பகை மறந்து ஆண்டவனுக்கு அணுக்க தொண்டன் ஆகிவிடுகிறான். முருகப்பெருமான் அவுணனாகிய சூரனது வடிவத்தை மாற்றினானே தவிர அவனை அடியோடு நாசம் செய்யவில்லை. சூரபன்மன் தான் முருகனுடைய சேவற்கொடியாக இருக்கிறான். சூரபன்மன் தான் முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கிறான். நெல்லையம்பதியிலே வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு வந்து அவனை தொழுதாலே போதும், தீயவர்கள் கூட தூயவர்கள் ஆகிவிடுவார்கள்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும வித்தியாசமான சூப்பரான பாடல்கள் எடுத்துட்டு நானும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்களும் கொடுத்திருந்தும் மழை பெண் ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 01272775001 அதே போல 01272775111 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். அதையும் நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான பாடலுக்கு கட்டு வரலாம்.

0: கீர்த்தி திருப்பதிலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ இங்க கூட பேச வணக்கம்
1: அன்பான
0: மாலைநேர் வணக்கம் மும்தாஷ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: தச்சு பண்ணிருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்து உங்களோட பேசுறேன்,
1: எனக்கு சரி சந்தோஷம்.
0: ஓகே ஓகே, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க
0: ஆல்ரெடி டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டாரு.
1: சந்தோஷம்.
0: ஓகே ஓகே, அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்புக்கானவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, போனஸ் நந்தகுமார் சேர்க்காவும், சித்தியஸ்மா, இதுஸ்மா, ஜெமிலா, அருமை, பர்தா, பத்ம, ரவி, ரஹ்மமர்ஜு, பாருக் வைதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ விஸ்வம், உமாசந்த், வசந்தகுமார், ஈரன், சரோஜினா, அப்துல் நாசிர், அப்துல் மஜி குடும்பத்தை, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: ஓகே, ரொம்ப நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
2: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
5: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
7: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
8: வெள்ளையாழி போட்டு
7: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வீலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
10: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
11: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: என்ற பேர் வருதே நானா, எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு வாவன், தொழில் தொழிலாயிரும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அமரன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரவேந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க, நம்மளுடைய நிக்லஸ். வணக்கம் நிக்லஸ்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க. சுரேஷ்குமார் ரஞ்சனிய பேர்தே கொண்டாடுறாங்க இன்னைக்கு, 42வது பேர்தே. தேமோதரையில கொண்டாடுறாங்க வெகு விமர்சையாக. அவரை வாழ்த்துறோம். மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள் மார்கள் பவி, சுபி, பிந்துஜன், பிளஸி மற்றும் சின்ன பொண்ணு இருக்கு, அவரோட அம்மா அப்பா பிராஞ்சு சின்ன பொண்ணு மற்றும் பவி இருக்காங்க, அவரோட மகன் இருக்காரு சிபி இருக்காரு, ஜெரோன் மற்றும்
0: வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்றோம். சரியா,
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி.

0: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தயாரிப்பாளரும் இயக்குநருமான வெற்றிமாறன்.

உலகின் மணித்தேயத்தின் ஸ்டார் ஆஃப் தி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும். நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 01 2 7 7 5 0 0 1 பாடல் தெரிவுகள் குறிஞ்சங்கிலிருந்து அசூர்த்தியும் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க, மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடுதான் சொல்லி பிரசாத் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க, மற்றும் ஹாயக்கா இனிய மாலை நேரம் வணக்கம் நானும் வனமை போன்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், இணையம் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய் ஹாய் அன்பான வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு வசந்தம் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஷாருக் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. இனிய மாலை நேரம் வணக்கம் கொழும்பு இந்த ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கங்களோட செல்வ சென்னையில இருந்து சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க, மற்றும் இனிய மாலை நேரம் வணக்கம் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அக்கறைப்பற்று பொப்டைலஸ்ல இருந்து மிசார் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: awesomethumfm.lk.lk.lk.
1: ஒலிகாரமிக்கு பாடலை தொடர்ந்து நேயர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.

2.8 வசந்தம் FM. நேரம் மாலை 6 மணி.

0: செய்திகளுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்சவுக்கு பிணை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார் ஜான்ஸ்டன். 2027 ஆண்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக 2000 பில்லியன் ரூபா. தலங்கமைக்கு புதிய மெட்ரோ டிப்போ. எல்னினோ எதிர்வரும் பிப்ரவரி வரை உக்கிர நிலைக்கு. IMF-ன் 7வது மேலாய்வுக்காக பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 10ஆம் தேதி நாட்டுக்கு. நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்குண்ட இருவர் 9 நாட்களின் பின்னர் உயிருடன் மீட்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வசந்தம் FM செய்திகள் வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு கோட்டை முதலாம் இலக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்துக்கு விரிவான கட்டமைப்பை கொண்ட விமானங்களை கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பிலான விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்று நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் அவருக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் நாமல் ராஜபக்ச தனது சட்டத்தரணியூடாக நேற்றைய தினம் ஆணைக்குழுவில் ஆஜராக முடியாதென்றும் பிரிதொரு தினத்தை வழங்குமாறும் கோரியிருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் ஆணைக்குழுவில் ஆஜரான நிலையில் விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டு மாலை 4 மணியளவில் கோட்டை முதலாம் இலக்க நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 2012 ஆண்டு கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச கலையரங்கிற்கு 74 லட்சம் ரூபாய் பெறுமதியான கதிரைகளை கொள்வனவு செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை 9 மணியளவில் ஆணைக்குழுவில் ஆஜரான நிலையில் விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டு மாலை 5 மணியளவில் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். கண்டி பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச கலையரங்குக்கு 74 லட்சம் ரூபாய் பெறுமதியான கதிரைகளை கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாது கொள்வனவு செய்து அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2027 ஆண்டுக்கான அபிவிருத்தி மற்றும் மூலதன செலவுகளுக்காக வரலாற்றில் அதிகபட்சமாக 2000 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிஸ தெரிவித்துள்ளார். இதனிடையே பாலிந்த நுவர முகமதிவத்த மற்றும் பெலந்த பகுதிகளில் புதிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மேலும் 17 வீடுகளுக்கான நிர்மாணப் பணிகள் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நிர்மாணிக்கப்படும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 34 லட்சம் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக அதிக ஆபத்தான நிலையில் வீடுகளின்றி பாதிக்கப்பட்டு வந்த 17 குடும்பங்கள் இதன் மூலம் நன்மையடைய உள்ளன. அத்துடன் தமக்கென ஓர் இடம் அழகான வாழ்க்கை வீடமைப்பு உதவி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் இல்லாத பயனாளிகளுக்கும் வீடமைப்பு உதவித்தொகைக்கான காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் புதிய போக்குவரத்து கலாச்சாரத்தை உருவாக்கி வருவதாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்தித சனத்குமார் நாயக் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான சொகுசான பயணிகள் போக்குவரத்து சேவையை முன்னெடுக்கும் நோக்கில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தலங்கம டிப்போவில் திறந்து வைக்கப்பட்ட போதே ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்தார். நாட்டின் பொது போக்குவரத்து சேவையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி மெட்ரோ பஸ் சேவையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் பயணிகளுக்கு பாதுகாப்பான சொகுசான தரமான போக்குவரத்து சேவையின் அனுபவத்தை பெறக்கூடிய புதிய கலாச்சாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தலங்கம டிப்போவில் திறந்து வைக்கும் நிகழ்வு பிரதி அமைச்சர் பிரசன்ன குணவர்தன, ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோஷன, கடுவல நகர மேயர் ரஞ்சன் ஜாயலால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்னினோ நிலைமை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை காணப்படும் என உலக வளிமண்டலவியல் அமைப்பு 100%க்கு 100% எதிர்வு கூறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான குறிப்பிட்டார். செப்டம்பர் மாத இறுதியிலிருந்து மழை வீழ்ச்சி பெருமளவில் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்னினோ நிலைமைக்கு முகம் கொடுப்பதற்காக அக்டோபர் மாதத்தில் நெற்செய்கை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் 50 mm தாண்டிய ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சபரகம்வ மாகாணங்களிலும் காலி, மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்திரை வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் ஓரளவு மழை வீழ்ச்சி பதிவாகலாம். தென்மேற்கு திசையில் காற்றின் வேகம் 30 முதல் 40 km வரை காணப்படும். எனினும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொதுவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் காற்றின் வேகம் 50 முதல் 60 km வரை அதிகரித்து காணப்படும். நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளின் 7வது மேலாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்கமைய 7வது மேலாய்வுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் 7வது மேலாய்வு மேற்கொள்ளப்படுவதுடன் 8வது கடன் தவணையை விடுவிப்பது குறித்து கவனத்தில் கொள்ளப்படும். 7வது மேலாய்வின் பின்னர் நாட்டுக்கு 330 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான கடன் தவணை கிடைக்கப்பெறவுள்ளது. அத்துடன் ஒரு சில தினங்களுக்குள் இலங்கை பொருளாதார வளர்ச்சி, மறுசீரமைப்பு மற்றும் வியூக ரீதியிலான பிரச்சினைகள் குறித்த பேச்சுவார்த்தையும் இடம்பெறவுள்ளது. இலங்கை மற்றும் பூட்டானுக்கிடையில் கல்வித்துறையில் காணப்படும் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாட்டு மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்காக கூடுதல் வாய்ப்புகளை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய பூட்டானின் கல்வி மற்றும் திறன் அபிவிருத்தி அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என இருதரப்பும் அவதானம் செலுத்தியுள்ளன. பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கிடையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தல், கல்வி மற்றும் பேராசிரியர்களின் பரிமாற்று வேலைத்திட்டத்தை மேம்படுத்துதல், ஒன்றிணைந்த ஆய்வுகள் மற்றும் பல்கலைக்கழக வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. பூட்டானின் மாணவர்களுக்கு இந்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பாடநெறிகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட 331 குடும்பங்களுக்கு 24 கோடி ரூபாய் வரையிலான நட்டஈடு வழங்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார குறிப்பிட்டார். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நட்டஈடு வழங்குவதற்கு ஊவப்பரணகம பிரதேச செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பகுதியளவில் சேதமடைந்த 268 வீடுகளுக்காக தலா 5 லட்சம் ரூபாவும், மதிப்பீடு செய்யப்பட்டிருந்த 12 குடும்பங்களின் வர்த்தக பாதிப்புகளுக்காகவும் நட்டஈடு செலுத்தப்பட்டது. முழுமையாக வீடுகளை இழந்தவர்களுக்காக தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான நட்டஈட்டுத் தொகை 5 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தற்போது இன மத பேதமற்ற ஆட்சி முன்னெடுக்கப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்தார். கிழக்கு மாகாண கிராமி அபிவிருத்தி திணைக்களம், கலாசார திணைக்களம் மற்றும் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகம் இணைந்து ஏற்பாடு செய்த ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெரிடேஜ் ஈஸ்ட் 2026 கண்காட்சி மற்றும் சந்தை நிகழ்வு மட்டக்களப்பு வெப மைதானத்தில் ஆரம்பமானது. குறித்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண ஆளுநர் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். கிழக்கு மாகாண முதலமைச்சர் அலுவலகத்தின் செயலாளர் ZAM ஃபைசல் தலைமையில் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாணத்தின் கிராமிய கைவினைப் பொருட்கள், பாரம்பரிய கலைகள், கலாசார விழுமியங்கள், உள்ளூர் உற்பத்திகள் என்பன நிகழ்வில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் 2026 ஆண்டின் மூன்றாம் காலாண்டுக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தின் அபிவிருத்தி மற்றும் நிர்வாக முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டது. பூநகரி கவுதாரிமுனை சுற்றுலா அபிவிருத்திக்காக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 300 ஏக்கர் காணியில் 113 ஏக்கர் காணியை முதலீட்டாளர்களுக்கு வழங்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. நீர்ப்பாசன திட்டங்கள், எல்லை விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டு 9 நாட்களின் பின்னர் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த 2 தொழிலாளர்கள் நிவாரணக் குழுக்களினால் மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பு காரணமாக இதுவரை 1300 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நேபாளம் மற்றும் திபெத் எல்லையில் வெள்ளம் எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பனிச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம் என சில நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இது இடம்பெற்றதாக நேபாள அரசு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை காணாமல் போயுள்ள 1000 தேடும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சுரங்கத் தொழிலில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் மீட்புக் குழுவினரால் காப்பாற்றப்பட்டனர். மேலும் 39 பேர் அந்த சுரங்கப்பாதையில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் அவர்களை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. நீர்மின் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் 100 காணாமல் போயுள்ளதாக கருதப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 5000 மேற்பட்டோர் இதுவரை காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களில் 550 வெளிநாட்டவர்களும் அடங்குகின்றனர்.
0: வசந்தம் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இலங்கை வீரர்கள் இருவர் விளையாட மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை அணி தலைவர் குசல் மெண்டிஸ் மற்றும் வினுர பெர்னாண்டோ ஆகியோர் காயம் காரணமாகவே இந்த தொடரில் பங்கேற்க மாட்டார்கள். 2026 லங்கா பிரீமியர் லீக்கின் போதே இவர்கள் இருவரும் காயத்துக்குள்ளாகியுள்ளனர். வலது காலில் காயமடைந்த குசல் மெண்டிஸ் மற்றும் முதுகில் காயமடைந்த வினுர பெர்னாண்டோ ஆகிய இருவரும் முழுமையாக குணமடையாத நிலையிலேயே இவ்வாறு அணியில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பவன் ரத்நாயக்க மற்றும் டெல்ஷான் மதுசங்கர் ஆகிய இருவரும் இவர்களுக்கு பதிலாக அணியில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். குசல் மெண்டிஸுக்கு பதிலாக பவன் ரத்நாயக்கவும் வினுர பெர்னாண்டோவுக்கு பதிலாக டெல்ஷான் மதுசங்கரும் 20-20 குழாமில் பெயரிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அணியை வழிநடத்தும் பொறுப்பு சரித் அசலங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்சவுக்கு பிணை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார் ஜான்ஸ்டன். 2027 ஆண்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக 2000 பில்லியன் ரூபாய். தலங்கமைக்கு புதிய மெட்ரோ டிப்போ. எல்னினோ எதிர்வரும் பிப்ரவரி வரை உக்கிர நிலைக்கு. IMF-ன் 7வது மீளாய்வுக்காக பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 10ஆம் தேதி நாட்டுக்கு. நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்குண்ட இருவர் 9 பின்னர் உயிருடன் மீட்பு. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. கந்த புராணத்திலே வருகின்ற முருகனுடைய படை வீரர்களுக்குள்ளே தலையாயவர் வீர பாகு தேவர். நவ வீரர்களுக்குள்ளே 9 வீரர்களுக்குள்ளே முதன்மையானவர் வீர பாகு தேவர். பாகு என்றால் தோள் என்று அர்த்தம். வீரமுடைய தோள்களை உடைய தேவர் என்பதனால் அவருக்கு வீர பாகு தேவர். இப்படிப்பட்ட வீரபாகு தேவரைத்தான் சூரபன்மனோடு பேச்சுவார்த்தைக்காக முருகப்பெருமான் அனுப்பி வைக்கிறார். தூதுவனாக செல்கிறேன் என்கின்ற சந்தோஷம் வீரபாகு தேவருக்கு ஏற்படுகிறது. முருகன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர் வீரபாகு தேவர். மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என்று இந்த காட்சியை மாணிக்க வாசகர் கூட பக்தி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே பக்தி என்பது மேலான அனுபவம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேச

வணக்கம். நேற்று தினம் சீர்திருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நேயர்கள் இப்போது முதல் கேட்கலாம். அதக்கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3099 வெற்றி இலக்கங்கள் முறையே 13, 26, 51, 64. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 13, 26, 51, 64. ஆங்கில எழுத்து வி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 4985 வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 28, 34, 36. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 6, 28, 34, 36. வெற்றியீட்டிய ராசி சிம்மம். மீண்டும் ஒருமுறை ராசி சிம்மம். சூப்பர் பாலிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 3273 வெற்றி இலக்கங்கள் முறையே 29, 33, 45, 62. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 29, 33, 45, 62. ஆங்கில எழுத்து என். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து என். சனித்தாய்க்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 5434 வெற்றி இலக்கங்கள் முறையே 6, 11, 66, 70. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 6, 11, 66, 70. ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். கப்பற்கவிற்கான வெற்றி முடிவுகள் சீரெழுப்பு வாரம் 2449 வெற்றி இலக்கங்கள் முறையே 2, 6, 19, 33. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 2, 6, 19, 33. ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே. சூப்பர் இலக்கம் 4. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 4. சுப்பிரதன சம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 1007 வெற்றி இலக்கங்கள் 5, 5, 7, 0, 7, 1. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 5, 5, 7, 0, 7, 1. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. ஜெயசம்பத்துவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெழுப்பு வாரம் 481 வெற்றி இலக்கங்கள் முறையே 7, 0, 7, 1. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 7, 0, 7, 1. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 1103 வெற்றி இலக்கங்கள் முறையே 3, 44, 45. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 3, 44, 45. இவைகள் தான் நேற்றைய தினம் சீட்டிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
3: பிள்ளையார் சுழி போட்டு
2: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வனம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப், 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
0: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: மோகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: சமையல் வீட்டுல? அப்படியா, ஓகே ஓகே லோஷா. அடுத்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேக்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
1: அம்மி மிதிச்சாச்சு
2: அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டு

0: Streaming in Sri Lanka. Vossendam FM 102.6 102.8. இலை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இயக்குநரும் தயாரிப்பாளருமான வெற்றிமாறன்.

0: மணித்தியாலத்தை ஸ்டார் துடிப்பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
1: உங்களை போல நலமா உச்சாமா இருக்கல, உங்களை போல.
0: ஓகே ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க வேலையா வீட்லயா?
1: அப்போ தான் ஸ்டாண்டர் ஒண்ணு ஏ குடிச்சு மேடம், லைன் கட்டுறோம், ஒரு லைன் கடிச்சு பேசிட்டு மேடம்.
0: ஓகே ஓகே விஸ்வநாதன், இன்றைய நாள் எப்படி போனது?
1: மற்றும் மருமகள் மருமகள் ஜெகன், மருமகள் சங்கீதா, வானந்த ஆளுமொழி, முந்தஸ்பயம், ஓயதன், நீதன், மர்சூக், சின்ன மகாதேவி, ராஜிமா மூர்த்தி.
0: சரி ஓகே, அவர் யார் யாருக்காக எல்லாம் பாடல் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் அடுத்த வருஷம் பிரான் பாடல் இருக்கு கெட்டு

0: என்ன செய்து
1: சமையல்
0: அடிக்க வீட்டுல
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: மொட்ட சிவா கிட்ட சிவா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது? ஃபரிதா, எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே ஃபரிதா, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் யார் இருக்கலாம் கேக்க போறீங்க?
1: குடும்பத்தா இருக்கும், பசங்க குடும்பத்தா இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கேட்போமே.
0: ஓகே, ரொம்ப நன்றி
1: நன்றி.

Streaming in Sri Lanka. Wasantham FM 102.6 102.8 அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை கடிச்சு

0: செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக். இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
1: The best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
2: Ettiyanto Thainagar Sri Vinayagar Alaya Varudanta Magotsava Perivala.
3: Pillayar Chuli Pottu.
2: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ். டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க. பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி. இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: அந்தி சாயும் இரவின் அமைதியில்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இந்தியா பாகிஸ்தான் திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் மகாதேவன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் ஐயா. அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: ஓகே,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு ப

0: இசை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே
1: 100 வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இது?
2: ஸ்ரீ சோபி ரூபகுமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
2: கடையில இருக்கிறோம் அக்கா, நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு.
1: அப்படியா, ஓகே ஓகே நிசாம். சாப்பிட்டீங்களா?
2: ரொம்ப நன்றி.

0: என்னடா இது சிலாகிட்டுமானா?
1: சிலாகிட்டுமா
2: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். நேரம் இரவு 8 மணி.

0: 2.8 வசந்தம்.
1: மச்சான் நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறம்டா. சத்தியம்டா, சத்தியம்.

0: மாப்பிள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: போறீங்க மற்றும் அன்பு நண்பன் வசந்தகுமார், செந்தகுட ராசமாணிக ராஜேந்திரன், கடவுளோட மனோகர் அண்ணையா, ஈடனையா, ரத்தகம குச்சலராஜா, ஆட்டம் சுனாதன், உமாச்சந்திரன், ஜெயக்குமார், ஐஜாக்கல், சம்பகநாதன் ஆகியோர் தான் கேட்பாக்கா.
0: நன்றி.

0: என்ன
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: இப்ப வசந்தம் கேட்டுக்கொண்டு ஒரு பக்கத்துக்காக இருந்து கொண்டு வசந்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கேன். பாடல்கள் அருமையான.
2: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல் கேட்க யார் யாரெல்லாம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜிமாயா, ரொசலகம, குசுராஜா, கொண்டு பன்னெண்டு
2: நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் இம்மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
1: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
0: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.

0: வணக்கம். திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பொருள் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். யார் இது? சத்யகுமார். எப்படி இருக்கீங்க?
1: மற்றும்
0: இங்க வேலை செய்ய பண்ணிருக்கோம்
1: அக்கா மற்றும் ராஜா எல்லோருக்கும் அக்கா உங்களுக்காகவும் கேட்போம் அக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: மணித்தியாலத்தின் ஸ்டார் துரிய பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது? சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சுரேஷ். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நன்றி.

ஒலிகாரமிக்க பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தோம் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி உடனிருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதமான இரவு பொழுதில் இனிமையான பாடல்களோடு நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிமையான பாடல்கள் வர காத்திருக்கிறது உங்களது பெயர்களோடு. அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0312 775 0001 அல்லது 0312 775 111 என்ற தொடர் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று ஃபேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள் என்று வெள்ளிக்கிழமை. நிகழ்ச்சியில் முதல் நேராக மொஹிதீன் வந்திருக்கிறார். வணக்கம் மொஹிதீன். மொஹிதீன் எப்படி இருக்கிறீங்க? மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா உங்கள் மனதில்?
1: மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருக்கு சார்.
0: இருக்குதா? சொல்ல இல்லாத நினைவுகள் ஏராளமாக இருக்கிறது. சரி, நினைவுகளை நினைத்துக் கொண்டே பாடல்கள் கேட்போம். சரியா?
1: நன்றி.

இரவுகள் கதை பேசும். அந்த கதைகள் எம் நினைவுகளை தூண்டும். நினைவுகள் அலைவாயும். அந்த நேரம் இணைக்கும் இனிமையான பாடல் வசந்த நினாவின். இந்த பாடல்கள் நினைவுகளை மீட்டக்கூடிய பாடல்கள். ஒவ்வொன்றும் நினைவுகளோடு கலந்த பாடல்கள். காற்றலைகள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே திவாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். புனிச்சினார் ரொம்ப பிடித்திருக்கிறது நிகழ்ச்சி. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் சுரேஷ். இரவு நேர தாலாட்டாய் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். ஐஸ்வர்யா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. தனக்காகவும் தனது குடும்பத்துக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய பெயர்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்களோடு உங்கள் நினைவுகளும் அசைப்போரட்டும். இப்போது எங்களோடு அழைப்பில் ஆட்டோ விஸ்வநாதன் வந்திருக்கிறார். வணக்கம் விஸ்வநாதன். விஸ்வநாதன் எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு வேலையா?
1: வேலையா?
0: சரி சரி, நீங்க வேலை முடிஞ்சு வந்துட்டீங்க வீட்ட?
1: பாடல்காக
0: நாவலப்பட்டிலிருந்து வணக்கம் கிருஷ்ணசாமி. போனே சார் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. கழுதாவல் இருந்து சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிருஷாந்தன், சீனு எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறாங்க. பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அட்டாம்பிட்டி புஷ்பராஜ் இரவு பொழுது வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். வணக்கம் புஷ்பராஜ், எப்படி இருக்கிறீங்க? நிரான்ஸ் அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். லெந்துலை எல்ஜின்லிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன். 6:50 இதே ரத்தனம் அக்கறை பெற்று பாக்டிலர் நிசார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். இனிமையான இரவு பொழுது வணக்கம் வசந்த நிலாவுக்கு. எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கடுவலிலிருந்து மனோகரன் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார் ஃபேஸ்புக் வழியாக. ஆனந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மட்டக்களப்பு அதிலிருந்து அனிதா ஆனந்தகுமார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னை மினைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது. அதே போன்று அன்புவான வணக்கம் சொல்லிக்கொண்டே குவன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். தெஹிவாளியிலிருந்து 8:00 பணாபத்தை இலக்கு 3 சாந்தா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். அன்பு மனைவி புஷ்பராணி, அதே போல் கினோக்ஷனுக்காகவும் பாடல் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கு. அதே போல் அங்கே இருக்கிறாங்க நம்ம குணேஷ் இருக்காராம், குணே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அங்கே தான் இருக்காராம் இவரும். குணேவின் மனைவி அமுதா, அதே போல் அவருடைய பிள்ளைகளான உமேஷா, நிதும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல்கள் பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று சிவகுமார், சுபா, லட்சிதாவையும் இணைத்து கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல், என் மீது அளவு கடந்த அன்பு பாசம் நிறையவை வைத்திருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லி திரிந்தவன் என்று அளவுக்கு மீறி வெறுப்பை மட்டும் காட்டி கண்ணில் படாதே என்று சொல்லி கண்முன்னே காணாமல் போய்விட்டான்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிதா. காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் நசீமா. வணக்கம் நசீமா. நசீமா எப்படி இருக்கிறீங்க? நசீமா நசீனா? சரி சரி. நசீனா எங்க இருந்து பேசுறீங்க?
1: சம்மாந்துறை
0: மஜிபுரம். சரி, அந்த பக்கம் ரேடியோ அழுத்திக் கொண்டிருக்கா? பாடல்கள் பிடிச்சிருக்குதா? நன்றி நன்றி. என்ன பாடல் வேணும்?
1: என்ன
0: பாடல்
1: முடிந்தால்
0: என்ன காரணம்?
1: பாடல் வரி பிடிச்சிருக்கா?
0: வரிக்கு காரணம் இல்ல.
1: வரிக்கு
0: சரி சரி. யாரெல்லாம்
1: சொல்ல? நான் வானொலியில சொல்லேன்.
0: அது வேணாம் வேணாம். சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: எனது கணவர் அன்பரன், எனது மகன் கனாபு, எனது பிள்ளைகளான அசானி, சசிகா, ரோஷினி, அமானிக்காவும், எனது சங்கச்சி மகளுக்காகவும், அனைவருக்காகவும், பூனச்சண்ணா உங்களுக்காகவும் கேட்போமே.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. ரசித்த வண்ணம் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்போது எங்களுடைய அழைப்பில் ராசமாணிக்கம் ராஜேந்திரன், வணக்கம்.
1: அன்பான பாசத்தமிழ் வணக்கங்கள். நான் பதில் கேந்திர கடையில் இருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன்.
0: ராசமாணிக்கம் ராஜேந்திரன், நல்லா இருக்கீங்களா?
1: மிக்க நலமாக சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களோட நீண்ட நாட்களுக்கு பிறகு தொடர்பு கொண்டிருக்கிறேன். மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது உங்களோட பேசுவதே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசல எனக்கும். சரி ராஜேந்திரன், சாப்பிட்டீங்களா? பாடல் கேட்பதற்கு
1: எனக்கு விருப்பமான ஒரு பாடலை தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கண்ணன் வருவான் படத்திலிருந்து காற்றுக்கு பூக்கள் சொந்தம்,
0: பூவுக்கு
1: வாசம் சொந்தம்,
0: வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா?
1: அருமையான வரிகள் அந்த பாடல்.
0: சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த பாடலை கேட்பதற்கு?
1: அன்பான குடும்பத்தினரான அண்ணா சந்திரகுமார், அனியன் தோனி அம்மா, செலுத்தி அக்கா சந்திரா மச்சான், அன்பான அம்மா என்னம்மா சகோதரன் ஆரன், சக்குமல் கந்த வசந்தகுமார், மாவடி வேம்பு, சசிகுமார், நீர்கொள்வ சிவன்குமார், தலைவாக்கலை கிருஷ்ணபத்தன், கனிமடை செல்வராம், கிளவட்டன் குருசீலன், நிறைய திருச்செல்வம், கல்முனை ராமலிங்கம், முகமை கிருஷ்கான், வத்தலை ஐயாக்கன், சின்னையா மகாதேவன், புவேந்த நன்னாவியார், கொச்சிக்கடைங்கடன், முனராகலி தனலட்சுமி, வலைச்சனை பத்மா, பதுளை ஞானகுரு, மற்றும் எங்கள் சொந்த பசங்களுக்கு எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் கேட்போம். மிக்க நன்றி.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அப்புத்தல இருந்து அருண் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அண்ணா வணக்கம் எடுத்திருக்கிறீங்க. கமலஹாசன் யசோதா பட்டுத்தலது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கண்ணீர் துடைத்து விடு, காலங்கள் உன் பின்னால் ஓடி வரும், மெல்லியதாக புன்னகைத்து விடு, கவலைகள் எல்லாம் கண்ணதூரம் போய்விடும். கந்தலாய்க்கு ஒய்தின் அந்த கவிதையை அனுப்பியிருக்கிறார். வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க சொல்லிக்கொண்டேன். மாலா பர்னர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக எழுந்திருக்கிறாங்க ஹட்டன்ல இருந்து. அன்பு கலந்த வணக்கம் சத்மால் கந்தை பெரிய குரியானிலிருந்து வசந்தகுமார். டியர் சன் மது திரைப்படத்திலிருந்து மலரோடு நிலவுக்கு என்ன கோபம் பார்க்கலாம். ராஜகோபால் பாலா அன்பு நிகழ்ச்சிக்கு வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணலாம். ஆறுமுகம் ரமேஷ், ஆனால் நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. தமிழ்நாடு தோட்டத்தில் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக எழுந்திருக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்து ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும். கொழும்பு 5 அன்பு வணக்கம் என்று பார்த்துருக்கார். தினேஷ் வந்திருக்கிறார் கொழும்பு 15 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஷர்மிளா எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் பாடுகிறது கேட்டு மகனுங்க.

0: அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஏராளமான சொந்தங்கள், அழகான பாடல்கள் என்று சொல்லிக்கொண்டு ஏராளமான சொந்தங்கள், நினைவுகளை மீட்டிக்கொண்டு நிறைய சொந்தங்கள், பாடல்கள் இசை இம் நினைவுகளோடு கலந்திருக்கிறது. சில பாடல்கள் கேட்கும் போது இம் நினைவுகள் எம்மை சூழ்ந்து கொள்கிறது, அது விடுவதாக இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலை பழுவின் காரணமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இதுபோன்ற பாடல்களை கேட்கும் போது ஏதோ ஒரு நினைவு என் இதயத்தை தட்டுகிறது. அந்த நினைவு கஷ்டமாகவும் இருக்கிறது, இனிமையாகவும் இருக்கிறது, ஏதோ ஒன்றை எமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழும் வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை என்று பிரித்து பார்க்க தோன்றுகிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த இசைதானே இல்லையா? எங்களோடு இப்போது அழைப்பின் வழியாக கிருஷ்ண பக்தன் தலலாக்கல் இருந்து. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கிருஷ்ண பக்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். கிருஷ்ண பக்தன் இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை?
1: நீங்க குடுக்கிற பாடலை கேட்கும் போதே தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க.
0: நன்றி நன்றி கிருஷ்ண பக்தன். சொல்லுங்க, சாப்பிடுங்களா? சாப்பிட முடிஞ்ச என்ன சாப்பாடு
1: இன்னைக்கு? கொத்து
0: சாப்பிடணும். அப்ப கடை சாப்பாடா?
1: இன்னைக்கு வெளியில சாப்பாடுண்ணா.
0: சரி சரி, நாளைக்கு வேலையா?
1: வேலை வேலைண்ணா.
0: ம், சரி. சொல்லுங்க கிருஷ்ண பக்தன், யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல கேட்பதற்கு மனைவி கிருஷ்ணாதேவி, ஸ்ரீபதி, சுஷாந்தன், நிர்மலா சேரி, மற்றும் அன்பு நண்பன் சப்பாசோட வசந்தகுமார், செந்தகுட ராசமணி ராஜேந்திரன், கடுவோட மனோகரனையா, ஈடனையா, ரத்னகம குசராயா, உமாச்சந்திரன், ஆட்டோ விஸ்வநாதன், குலவர்தன் குலசீரன், சம்முகநாதன், ஐயா கண்ணு, சாம்குமார் ஆகியோருக்காக கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி அண்ணா.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி அண்ணா.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களுடைய அழைப்பின் வழியாக ஆஷா திருகோணமலிருந்து வணக்கம். ஆஷா எப்படி இருக்கீங்க? ஆஷா
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கமா. பாடல் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: ரொம்ப
0: பிடிச்சிருக்குதா? சரி, உங்களுக்கு யாருடைய பாடல் அதிகமா பிடிக்கும்? அஜித் பாடல் தான் பிடிக்குமா? சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: என்ன இருக்கா கேப்போ, வசந்தம் கேக்குற என்ன இருக்கா, அண்ணா நான் கேக்குற பாட்டுக்காங்க.
0: என்ன பாடல்?
1: மீனம்மா.
0: காரணம் இது இருக்கா?
1: அப்படி என்ன பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, சரி, நன்றி.
1: நன்றி.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இதமான இந்த இரவு பொழுதிலே சில நேரங்களில் சில நினைவுகள் எம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அந்த நினைவுகள் எம்மால் மறக்க முடியாத நினைவுகள். அப்படிப்பட்ட நினைவுகள் எம்மை விட்டு பிரியாது இருந்தாலும் சில வேளைகளில் நாங்கள் அதை மறந்து போயிருப்போம். ஆனால் சில பாடல்கள் அந்த நினைவை தட்டி எழுப்பும். அந்த சூழ்நிலைக்கு எம்மை எடுத்து செல்லும். அதுபோன்ற பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0031 அல்லது 0312 775 111 என்ற லகத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஜாரா குர்நாகல் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மும்தாஸ் பேகம் குழு 14 இருந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணப்பிள்ளை சாகமாவதியிலிருந்து அன்பான வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள். குரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். கந்தலாயிலிருந்து ஜுவேல் அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்கிற வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. பெரிய நிலாவனிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். புவனேஷ் அண்ணா அன்பு வணக்கம், எங்களையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள். பெரிய சோலங்கந்த, மனோகரன், கண்ணகி, ஜஸ்டின், நிஷா, டுஷி, சுவர்ணா, அனுஷா, சந்திரகுமார் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எடுத்திருக்கிறார். கொரோனா ஆகாஷ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம் புவனேஷ் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய பாசியூர்ல இருந்து எஸ் பாலச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்தனிதா. பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது இப்போது எங்களுடைய அழைப்பில். வணக்கம். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் இந்த நேரத்துல?
1: எனக்கு அந்த அம்மா பாடுறது, நூறு சாமியா இருந்தாலும் அம்மா உன்னை போல ஆகிடும் அந்த பாட்டு தான்.
0: என்ன காரணம் இந்த நேரத்துல அம்மா பற்றி நினைவு வர்றதுக்கு?
1: நன்றி.
0: சரி, கேட்கலாம்.

0: என்னை தாளாட்ட வருவாலும் பாடல் ஒளி துவைந்திருக்கிறது. எழுந்திருக்கின்ற வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இரவு நேர தாளாட்டாய் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் தோப்பூர்ல இருந்து அனிஃபா. வணக்கம் அனிஃபா.
1: வணக்கம் புவனேஷ்.
0: சொல்லுங்க அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பர் ஆகிறேன், நல்லா இருக்கிறேன். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். வசந்த நிலா அருமையான பாடல்கள், இதமான பாடல்கள், இரவு நேரத்துக்கு பொருத்தமான பாடல்கள்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க அனிஃபா.
1: எனக்கு ஒரு பாடல்.
0: என்ன என்ன பாடல்?
1: பூவே முதல் பூவே ஒரு பனித்துளி எனக்காக. பொருத்தமான ஒரு அமைதி கருத்து கவிதையும் வச்சுக்கிறேன்.
0: சொல்லுங்க கவிதை.
1: கவிதையின் தலைப்பு தாமரை தண்ணீர். தங்க தாமரை மகளே, உன் அங்கத்தில் ஒரு முள் தைத்தாலும் நான் துடித்து உயிர் வாழ்வேன். உனக்காகவே என் இதயம் துடிக்கின்றது. என் ஒவ்வொரு மூச்சும் உன்னை நினைத்தே வழியாகிறது. ஏன் உன் மனம் தடுமாறுது? மனமே மனமே, தடுமாறு மனமே, என்னை தனிமையாக்காது. நீ இல்லையென்றாலும் கூட உன் பெயரை என்னுடன் இணைத்து என் கல்லறையில் எழுதி காட்சிப்படுத்துவேன். நன்றி.
0: அருமை, வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்கறது எல்லோருக்கும்?
1: பாடல் தோப்பூர் செல்வனர் மொஹைதீன், பத்தல ஐயா கண்ணு, கம்பஹா அப்துல் மஜீத், எனக்காக வேண்டியும், வசந்தத்தின் விடிவள்ளி கணேசுக்காக வேண்டியும், அன்பு நேயர்களுக்கு வணிக்கம்.
0: சரி எல்லோருக்காகவும் கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி. தெருவு பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய பிரபாகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காராம். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது போனிஷன்னா, தன்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஷாலினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வத்தலிருந்து. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குதுன்னா எங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது சிவபிரகாஷம் ஹட்டன்லேருந்து. அன்பு கலந்த வணக்கம் போனிஷண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை மன்னித்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அன்பு மனைவிக்காக பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு பாலமுருகன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். வர்ஷா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் தெஹிவலையிலிருந்து. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பு வணக்கம் போனிஷண்ணா சொல்லிக்கொண்டே ஜஹரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், தனக்கும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

அளிக்க வருகின்ற பார்லோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மடந்து கொள்ளுங்கள் வசந்தத்தோடு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: எஃப்எம்
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நன்மையான ஈவுகள் தரும் தேவன் நம் வாழ்வில் கூடவே இருக்கின்றார். உண்மையின் பாதையில் செம்மையாய் நடத்துகின்றார். கண்மணி போல் காக்கின்றார். கவலையெல்லாம் தீர்க்கின்றார். பசும்புள்ளில் மேய்க்கின்றார். அமர்ந்த நீரை கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவர் கரம் செய்யும் அதிசய நன்மைகளை எப்படி சொல்லுவது? அவர் புகழ் கீதங்களை எப்படி பாடுவது?

நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து ஒலிக்கும் இஸ்லாமிய கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை. தொடர்ந்தும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு